பரிப்ரம்மேந்திர சேவிதா ஹயாரூடா சேவிதாங்கிரி ஹயமேத சமர்ச்சிதா ஹர்யக்ஷவாகர ஹம்சவாகர ஹததாரவ ஹத்யாதி பாபசமனி ஹரிதஸ்வாதி சேவிதா ஹஸ்தி கும்போ துங்ககுஜ ஹஸ்தி கிருத்தி பிரியங்கர ஹரித்ரா குங்குமதிக்தா.

நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம், 10ஆம் நாள் பராபவ ஆண்டு, ஆணி மாதம் 12ஆம் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57. நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு

0: உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் காலை 6:02. உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் குறளும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை: புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில்லை. மீண்டும் ஒரு முறை, குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில்லை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் நேயர்கள் கேட்டது குறளும் விளக்கமும். நாம் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: அறிவை வளர்க்கும் வாயில்களுள் நூல்கள் குறிப்பிடத்தக்கன. புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அறிவை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், புத்தகங்களுக்கு கொடுக்கும் பணம் என்பது அச்சாக்கத்துக்கு பயன்படுத்திய மை மற்றும் காகிதங்களுக்கான பணம்தானே தவிர அறிவுக்கானது அல்ல. உயிர்களுக்கு சுவாசித்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல மனிதர்களுக்கு வாசிப்பு மிகவும் தேவையானது. வாசித்தல் சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு தவம். நல்ல நூலானது ஒருவரின் அனுபவம் அறிவு நிலைகளுக்கேற்ப புதிய புதிய சிந்தனைகளை தருகிறது. திருக்குறளில் நூல்களை பற்றி பல குறட்பாக்கள் உள்ளன. மணற்கேணியில் நீரைப் போல கற்க கற்க அறிவு வளரும். நல்லறிஞர்கள் கற்றோரவையில் பேசும்போது நூல்களின் பெருமை நன்கு விளங்கும் என நூல்களின் பெருமை பற்றி பல குறட்பாக்களில் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றுள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும், நல்ல நூல்கள் பல கற்றாலும் இயற்கையான அறிவே மிகும் என்று ஊழ் என்ற அதிகாரத்தில் சொன்ன திருவள்ளுவர், கல்வி என்ற அதிகாரத்தில் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று கூறியுள்ளார். ஒரு பிறவியிலே தான்

கற்ற கல்வியானது ஏழு பிறப்புகளிலும் தொடரும். இவ்விரு குறட்பாக்களிலும் விதி பிறவி தொடர்பான நம்பிக்கைகளை நாம் இன்றைய அறிவியல் குறிப்பிடும் மரபியல் கூறுகள் வழி ஒப்பு நோக்கினால் நாம் பெறும் அறிவு மூளையில் பதிவாகி அடுத்த தலைமுறைக்கும் தொடர்வதை உணர முடியும். நாம் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நூலறிவு மரபு கூறுகள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் அறிவு சார்ந்த சொத்து. அதுபோல நாம் சேர்த்து வைக்கும் நல்ல நூல்களை விட சிறந்த செல்வம் வே

0: தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் அறிவு சார்ந்த சொத்து. அதுபோல நாம் சேர்த்து வைக்கும் நல்ல நூல்களை விட சிறந்த செல்வம் வேறென்ன இருக்க முடியும்? நூல்களை வாசிப்பதும் தொகுப்பதும் தேவைதான். என்றாலும் படித்தவற்றுள் ஏதாவது கடைபிடிக்க வேண்டுமல்லவா? நல்ல நூல்களை படித்தால் அறிவு, அன்பு, ஒழுக்கம், ஊக்கம் என பல நற்பண்புகள் தோன்றும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்ற ஔவையார் கருத்து சிந்திக்கத்தக்கது. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்றார் பாரதிதாசன். ஒரு கதை. ஒரு நூலகத்தில் இருந்த குப்பை தொட்டி தனியே புலம்ப ஆரம்பித்தது. இந்த நூலகத்தில் நிறைய பேர் பயன்படுத்துவது என்னைத்தான். இங்கு நிறைய சுமப்பவனும் நான் தான். இருந்தாலும் என்னை யாருமே மதிப்பதில்லை. ஆனால் இங்கு யாருமே பயன்படுத்தாத நூல்கள் நிறைய உள்ளன. அவை எதையும் சுமப்பது கூட இல்லை. இருந்தாலும் அந்த நூல்களையே எல்லோரும் மதிக்கிறார்கள். என்ன உலகமடா இது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டது குப்பை தொட்டி. சில நூல்கள் குப்பை தொட்டியின் அறியாமையை எண்ணி சிரித்தன. அந்த நூல்களுள் ஒரு நூல் மட்டும் குப்பை தொட்டிக்கு அறிவுரை சொன்னது. நாம் எத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை விட எதற்கு பயன்படுகிறோம் என்பதல்லவா சிந்திக்கத்தக்கது? நாம் எவ்வளவு சுமக்கிறோம் என்பதை விட எதை சுமக்கிறோம் என்பதுதானே பெருமை தருவது என்று குப்பை தொட்டிக்கு அதன் அறியாமையை சுட்டிக்காட்டியது ஒரு நூல். இருந்தாலும் குப்பை தொட்டி புலம்பிக் கொண்டே இருந்தது. எல்லாம் என் தலைவிதி என்று. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அறியாமையை அறிந்து கொள்வதுதானே அறிவின் தொடக்கம். எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என நாலடியார் உரைக்கிறது. அறியாமையை நீக்கும் அறிவு கல்விச்சாலைகளில் மட்டுமல்ல நல்ல நூல்களிலும் கிடைக்கும். ஆயிரம் நூல்களை படிப்பதைக் காட்டிலும் படித்தவற்றுள் ஏதாவது நற்பண்புகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பது மேலானது. உடலுக்கு உணவு போல சிந்தனை வளத்துக்கு நல்ல நூல்கள் தேவை. வாசிப்பு என்பது ஒரு வாழ்நாள் பயணம். புத்தக வாசிப்பு நம்மை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும் நம் வாழ்க்கையை அர்த்தமுடையதாகவும் மாற்ற உதவும். எனவே வாசிப்பை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்வோம். புத்தக வாசிப்பு சிந்தனையை தூண்டுகிறது, அறிவை விரிவு செய்கிறது, அறியாமையை அறிந்து கொள்ள துணை நிற்கிறது, கற்பனை திறம் சொல்வன்மை மேம்படுகிறது, கருத்தாளம் தோன்றுகிறது, பல துறை சார்ந்த அறிவு வளர்ச்சி ஏற்படுகிறது, தனி மனித ஒழுக்கம் தோன்றுகிறது, பரந்த உலகத்தை நோக்கி தன்னம்பிக்கையுடன் அடியெடுத்து வைக்க உதவுகிறது. நூல்கள் பல கற்போம், நல்லறிவு பெறுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.

இறைவனை அடையும் பாதைகள் பல, ஆனால் இலக்கு என்பது ஒன்றே. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இறைமனம் கமழும் பக்தி பாடல்கள் தொடர்கிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்கலாம் கே. வீரமணி பாடியது.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. நாம் இனி கேட்கலாம் இன்று இடம்பெறப்போகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்று காலை மணி 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை மணி 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:00 டீ டைம் நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளிமின்னல் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு.

0: நிகழ்ச்சியின் நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்தலு அவர்கள். இரவு 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பகுதியை அல்லாத மற்ற பகுதியை சார்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நேரம் 6:37. நாம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 28°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 km வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழுஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோஃபிரட் 70 cc என்ற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவினை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 km வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டி கொடுக்கவும். இடை கணுப்புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிராமா கயோனஸ் முட்டை ஒட்டுண்ணியை 2.5 cc என்ற அளவில் 1 ஹெக்டேர் என்ற வீதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை 4 மாதத்திலிருந்து வேர்பகுதியினில் கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தினை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியினை எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறுப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியினை கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகையை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உரிமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த முக்கிய விவரங்களாவன, சிறப்பு முகாம்கள் மூலம் சென்ற May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்களாவன விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள். இந்த நில விவர பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டிற்கு ரூபாய் 6000 PM கிசான் உதவித்தொகை பெறப்படும்.

0: மேலும் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழையானது பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையிலும் 59 மில்லிமீட்டர் மழையே பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் ஆகிய வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சத்துக்களை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, குளுட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோள சாகுபடி செய்ய ₹15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-2027 ஆண்டிற்கான வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான பயிற்சி கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் பயன்பெறுமாறு இம்மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை ஆகியவற்றை நிர்வகிக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராகவும் பயன்பெறலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9442111048, மற்றொரு எண் 9489051046.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார

0: வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடை வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச்சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர்காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன்

0: காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலஹோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 6:55.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யோகா பயிற்சி பத்தி தான். சுகருக்கு யோகா, பிரஷருக்கு யோகா, கொலஸ்ட்ரால்க்கு யோகா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யோகா பயிற்சி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டேதான் இருக்கோம். அதை பத்தின நன்மைகளையும் நான் நிறைய ஆடியோல பேசியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னா,

0: நம்மளோட மெமரி பவர், நம்ம கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யோகா உதவுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பா யோகா பயிற்சி மெமரி கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும், கார்டிசோல்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னாலே இந்த கார்டிசோல் தான். சோ அதை கம்மி பண்ணி நம்ம பிரெயின் கூட ஒரு ஆக்சிஜனேஷன், மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர் பண்றதுக்கும், ஆக்சிஜன் கரெக்டா போய் சேர்றதுக்குமே ஏகப்பட்ட யோகா பயிற்சிகள் இருக்கு. அது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கு. யோகால மூச்சு பயிற்சியும் சரி, ஆசனங்களும் சரி, மெடிடேஷனும் சரி, எல்லாமே கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மூச்சு பயிற்சி பத்தி நான் சொல்றேன். நாடி சோதன பிராணயாமான்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் நம்ம சரண்ஸ் மருத்துவமனைக்கு கால் பண்ணி என்னன்றத டீடைல்ஸ் கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபுல் விளக்கம் இந்த 5 நிமிஷத்துல கொடுக்க முடியாது. பேர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. நாடி சோதன பிராணயாமா, இதை நீங்க பண்ணும் போது உங்க மைண்ட் ரொம்ப காமாயி, ரைட் அண்ட் லெப்ட் ஹெமிஸ்பியர் இருக்கும் இல்லையா, மூளைகள்ல தனித்தனியான பிரிவுகள்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி போக்கஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ஆன்சைட்டி இந்த மாதிரி படபடப்பு தன்மையில குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். பிரம்மரி பிராணயாமா இதுவுமே பாத்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஓவர் ஆக்டிவ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கம்மி ஆகி செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க படிக்கிற டைம்ல எல்லாம் இந்த பயிற்சியை பண்ணிட்டு படிக்கும் போது உங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது ஆசனங்கள்ல பத்மாசனம், இந்த காலை மடக்கி இருந்து எல்லா யோகா போஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ஆசனம் பாத்தீங்கன்னாலும் உங்க மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சர்வாங்க ஆசனம், ஷோல்டர் ஸ்டாண்ட் சொல்லுவோம், இது வந்து குயின் ஆஃப் ஆல் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து உங்க கழுத்து பகுதியில உங்க உடல் முழுவதும் பேலன்ஸ் பண்ணி நிப்பீங்க. இது கழுத்துல உடம்பு பேலன்ஸ் பண்றதா, தயவு செஞ்சு யாரும் தலைகில நின்னு பாத்துறாதீங்க. இது எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து முறையான டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு, யோகா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்க பண்றதுதான் எப்பயுமே நல்லது. இதுவுமே வந்து உங்க மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து விருக்ஷாசனம், ட்ரீ போஸ் சொல்லுவோம். ஒரு காலம் அடக்கி நின்று கைய மேல வச்சு ஒத்த கால நிக்கிறது எல்லாரும் பாத்துருப்பீங்களா, நிறைய படங்கள் எல்லாம். அதுதான் இதுவுமே கான்சென்ட்ரேஷனை செம்மையா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. நீங்க வேணா ஒரு வாரத்துல 3 நாள் விருக்ஷாசனம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க படிக்கிறதுல இருந்து ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றதுல இருந்து எல்லாமே அதிகரிச்சிருக்கும். பக்ஷி முக்தோனாசனம் சொல்லுவோம், சீட்டட் ஃபார்வர்ட் பெண்ட், உட்கார்ந்த நிலையில கால்களை தொட்டு தலைய வந்து முட்டியில தொடுற மாதிரி கால்களை நீட்டி வச்சுட்டு, இதுவும் உங்க ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்து முதுகு தண்டுல இருந்து உங்க தலை வரைக்கும் அந்த ரத்த ஓட்டமா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே வந்து உங்க மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றது. மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா த்ராட்டகான்னு சொல்லுவோம், அதாவது ஒரு கேண்டிலோ அகல் விளக்கோ ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்கோட பிளேம மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும் போது அது ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸசைஸுங்க. நான் வந்து காலேஜ் டைம்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி பண்ணி தான் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதுன்றது நான் பிராக்டிக்கலாவே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க எல்லாரும் இந்த த்ராட்டகா பயிற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கூல் கோயிங், காலேஜ், வேலைக்கு போறவங்க யாரு வேணாலும் இது பண்ணலாம், வீட்டுல இருக்கிறவங்க யாரு வேணாலும் இது பண்ணலாம். பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த கான்சென்ட்ரேஷனும், நீங்க பண்ணக்கூடிய விஷயத்தை எப்படி அட்டென்ஷனோட பண்றீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சுட்டு மறந்துட்டமே இது இயல்பா எல்லாருக்கும் இருக்கிறதா, அது கூட இல்லாம நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களால ஒர்க் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுன்றது மட்டும் டாக்டர்ஸோட கைடன்ஸ் எடுத்துட்டு நீங்க பண்றதுதான் ரொம்ப நல்லது. சோ இந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கேட்டவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெனிஃபிட்டான வாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: காலை தன்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
5: இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். நேரம் 7 மணி. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள்

0: மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியம் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் July 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் 14

0: 1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நியூஸ்க்கு முன்னாடி சூப்பரா மூணு பாட்டு கேட்டு ரசிச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டு பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எழுது இசையமைத்தது டி ராஜேந்தர். இரண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாட்டு நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஜென்சி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்ச அழகான பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலான சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.
1: சூடான காஃபியோடு
2: சுவையான விஷயங்களோடு
3: குட் மார்னிங்.

0: இது வணக்கம் கோயமுத்தூர்.
1: வணக்கம் கோயமுத்தூர்ல இன்றைய உங்களுக்கான பொதர்வு கேள்வி என்னன்னா, இந்திய ராணுவத்தின் 2026 மைய கருத்து என்ன? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம FB பேஜ்ல நம்ம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழேயும் ஆன்சர் பண்ணலாம்.

0: நேர்களின் நிகழ்ச்சியின் துவக்கமாக வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ஃபர்ஸ்ட் கேட்ட பாடல் பூக்கள் விடும் தூது திரைப்படத்திற்காக கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர். இப்ப கேட்டு ரசிச்ச பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேரம் 7:32. நாம் இனி கேட்கலாம்.
1: உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?
2: பொதுவாக பார்த்தோம்னா இந்த போதை பழக்கம் எப்போ ஆரம்பிக்கும்னா, ரொம்ப இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்களா, 18 தாண்டி 20-21 வயசுல அந்த ஒரு பேர் ப்ரெஷர்னால ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளும் யூஸ் பண்ணாதான் நம்ம அவங்க குரூப்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு வந்து பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு போதைக்கு அடிமையாகணுங்கிற ஒரு தன்மை இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு சுற்றி உள்ள என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதனால இந்த அடிக்ஷன் வந்து அந்த ஏஜில் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரேராக தான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு 40+, 50+ அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பியர் ப்ரெஷர் இருக்காது, வேறு ஏதாவது சில காரணங்கள்னால இந்த போதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே அவங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிருக்கும். பட் ஜென்ரலாக காமனாக பார்த்தோம்னா இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. அவங்க மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சப்போஸ் லோன்லியாக இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, அது எதுக்காவது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு தூக்கம் வருது, ஒரு ஸ்லீப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பழக்கமானவங்களும் இருப்பாங்க. இல்லை ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது நிறைய மேல் பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவலாக ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வராங்க. இனிஷியலாக நாங்கள் பார்த்து அப்பப்போ கொஞ்சம் ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி யார் இந்த அல்கோஹால் மற்ற போதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ பரவாயில்ல, தப்பு இல்லை, நம்ம சேர்ந்து தானே யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஆரம்பித்து அவங்க அந்த பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ வர நம்ம ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் இந்த பசங்களுக்கு ஏற்படுற அதே ப்ராப்ளம் தான், இந்த பியர் ப்ரெஷர், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வரும், அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக யூஸ் ஃபீமேல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்கிற மாதிரியான அர்த்தத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஃபீமேல்ஸ்டையும் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் அவங்களுக்கு மேல் ஈக்குவலாக வரலன்னா கூட, பட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் யூஸ் பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ அல்கோஹால் மற்ற சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா மெடிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. இப்போ அல்கோஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யுது. மெயினாக பார்க்கும்போது லிவர் ப்ராப்ளம், அது ஒரு இனிஷியலாக ஒரு ஃபேட்டி லிவர் மாதிரி ஆரம்பிச்சு ஜாண்டிஸு, லிவர் சிரோசிஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, நிறைய கை நடுக்கம் வரும், ஃபிட்ஸ் வரும், மஞ்சக்காமல வர ஆரம்பிக்கும், ஞாபக மருதி வரும். சம்டைம்ஸ் இந்த ஞாபக மருதி வந்து போ அப்படியே இர்ரிவர்சபிளாக மாறிடும். நம்ம அல்கோஹால் ஸ்டாப் பண்ணால் கூட அவங்களால அந்த ஞாபக மருதிலேருந்து திரும்ப வர முடியாது. கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் கம்மியாகுது, அப்பப்போ கீழே விழுந்து ஃப்ராக்சர்ஸு, ஹெட் இன்ஜுரிஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறோம். இது வந்து மெடிக்கலாக உங்களுக்கு கூட வர ப்ராப்ளம், ப்ளஸ் கால் எரிச்சல் அதிகமாகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வருது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரும். ஆக்சுவலாக கண்டினியூஸாக அல்கோஹால் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மாதிரி மனரீதி அஃபெக்ட் ஆன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. யாரோ நிற்கிற மாதிரி, கூப்பிடுற மாதிரி, பேசுகிற மாதிரி, எல்லோரும் வாட்ச் பண்ணுற மாதிரி, தனக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற போகிற மாதிரி ரொம்ப ஒரு பயத்தில் இருப்பாங்க, மனரீதியான ப்ராப்ளம் வரும். ரொம்ப மெயினாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம். ஆக்சுவலாக சில பேர் மன அழுத்தத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பட் போக போக பார்க்கும்போது அந்த மன அழுத்தம் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர அவங்களுக்கு வந்து கம்மியாகாது. ஸோ மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி வரும் அல்கோஹால் யூஸ் பண்ணுறதுனால மனநல நோய்கள். ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 70% ட்ரீட்மெண்ட்ல ஸ்டிக் ஆகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போதை பொருளே அவங்க யூஸ் பண்ணலைன்னா மனநல நோயும் சரியாயிரும், போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ரிமைனிங் ஒரு 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது திரும்ப யூஸ் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில பேருக்கு தான் வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவிங் ஸ்கேலில் தான் இருக்கிறாங்க.
1: இதுவரை உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
3: சூடான காஃபியோடு
4: சுவையான விஷயங்களோடு
5: குட் மார்னிங் ஆபிசர்,
4: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் ஐந்தாம் பாகத்தில் அவுரிச்சாகுபடி அநீதி என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. பாட்னாவுக்கு அப்பொழுதுதான் முதன்முறையாக நான் சென்றேன். அங்கே தங்கலாம் என்றால் எனக்கு நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாரும் இல்லை. ராஜ்குமார் சுக்லா சாதாரண குடியானவரே ஆயினும் பாட்னாவில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கக்கூடும் என்று எண்ணினேன். பிரயாணத்தின் போது அவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொண்டேன். ஆனால் பாட்னா போய்ச் சேர்ந்ததும் அவரை பற்றி எனக்கு எந்தவித மயக்கமும் இல்லாது போய்விட்டது. அவருக்கு எதை பற்றியும் எதுவுமே தெரியாது. தம் நண்பர்கள் என்று அவர் எண்ணியிருந்த வக்கீல்கள் அப்படி ஒன்றும் அவர் நண்பர்கள் அல்ல. ஏழை ராஜ்குமார் அநேகமாக அவர்களுக்கு குற்றேவல் செய்பவராகவே இருந்தார். இத்தகைய விவசாயிகளான குடியானவர்களுக்கும் அவர்களுடைய வக்கீல்களுக்கும் இடையே பிரவாக சமயத்தில் கங்கை இருப்பதைப் போன்று அகலமான அகல் இருந்து வந்தது என்றே சொல்ல வேண்டும். ராஜ்குமார் சுக்லா பாட்னாவில் ராஜேந்திர பாபு வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார். அச்சமயம் ராஜேந்திர பாபு பூரிக்கோ வேறு எங்கோ போய்விட்டார். எங்கே என்பது எனக்கு நினைவில்லை. பங்களாவில் இரண்டொரு வேலைக்காரர்களே இருந்தார்கள். அவர்கள் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. சாப்பிட என் வசம் கொஞ்சம் ஆகாரம் இருந்தது. பேரிச்சம்பழம் வேண்டுமென்றேன். அவர் கடைக்கு போய் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். தீண்டாமை பீகாரில் மிக கடுமையாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. கிணற்றிலிருந்து வேலைக்காரர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கும் போது நான் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றனர். அப்படி எடுத்தால் என் வாடியிலிருந்து நீர்த்துளிகள் சிதறி தாங்கள் தீட்டாகி விடுவார்கள் என்றனர். ஏனெனில் நான் இன்ன சாதியைச் சேர்ந்தவன் என்பது அவர்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள் இருந்த கழிப்பறைக்கு போகும்படி குமார் எனக்கு காட்டினார். ஆனால் வேலைக்காரர்களோ வெளியிலிருந்த கழிவறைக்கு போகும்படி கூறிவிட்டனர். இத்தகைய அனுபவங்கள் எனக்கு பழக்கப்பட்டு போய்விட்டதால் இவைகளைக் கண்டு நான் ஆச்சரியப்படவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ராஜேந்திர பிரசாத் விரும்புவார் என்று அவ்வேலைக்காரர்கள் எண்ணினார்களோ அந்த கடமையை அவர்கள் செய்தனர். அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களினால் ராஜ்குமார் சுக்லாவை குறித்து சரியாக நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே சமயத்தில் அவர் மீது எனக்கிருந்த மதிப்பும் அதிகமாயிற்று. ராஜ்குமாரினால் எனக்கு வழிகாட்ட முடியாது. லகானை நானே கையில் பிடித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன். சாதுவான பீகாரி மௌலானா மஜ்ருல் ஹக் லண்டனில் வக்கீல் தொழிலுக்கு படித்துக் கொண்டிருக்கும் போது அவரை எனக்கு தெரியும். பிறகு 1915 காங்கிரஸில் அவரை சந்தித்தேன். அந்த ஆண்டு அவர் முஸ்லிம் லீக்கின் தலைவராக இருந்தார். அப்பொழுது மீண்டும் பழக்கம் ஏற்பட்ட போது நான் பாட்னாவுக்கு எப்பொழுதாவது வந்தால் தம்முடன் தங்குமாறு அவர் அழைத்திருந்தார். இப்பொழுது அது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்திருக்கும் நோக்கத்தை அறிவித்து அவருக்கு ஒரு சீட்டு அனுப்பினேன். உடனே அவர் தமது மோட்டாரில் வந்து தம்முடன் வந்து தங்குமாறு வற்புறுத்தினார். அவருக்கு நன்றி கூறிவிட்டு நான் போக வேண்டிய இடத்திற்கு புறப்படும் முதல் வண்டியிலேயே என்னை அனுப்பும்படி அவரை கேட்டுக்கொண்டேன். அவ்விடத்திற்கு என்னை போன்று முற்றும் புதிதான ஒருவரால் ரயில்வே வழிகாட்டியைக் கொண்டு எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ராஜ்குமார் சுக்லாவுடன் பேசினார். நான் முஜாஃபர்பூருக்கு முதலில் போக வேண்டும் என்று யோசனை கூறினார். அங்கே போக அன்று மாலையிலேயே ஒரு வண்டி இருந்தது. அதில் அவர் என்னை ஏற்றி அனுப்பினார். பிரின்சிபல் கிருபாலினி அப்பொழுது முஜாஃபர்பூரில் இருந்தார். ஹைதராபாத்திற்கு நான் போயிருந்த போதிலிருந்து அவரை நான் அறிவேன். அவருடைய பெரும் தியாகங்களை குறித்தும் எளிய வாழ்க்கையை பற்றியும் பேராசிரியர் கிருபாலினி அளித்து வரும் நிதியை கொண்டு தாம் ஆசிரமம் நடத்தி வருவதை பற்றியும் டாக்டர் சோயித்ராம் என்னிடம் கூறியிருந்தார். கிருபாலினி முஜாஃபூர் அரசாங்க கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அவர் அங்கே போவதற்கு கொஞ்சம் முன்னால்தான் அவர் அந்த உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டார். நான் அங்கே வருவது குறித்து அவருக்கு தந்தி மூலம் அறிவித்திருந்தேன். ரயிலில் நடுநிசையில் அங்கே போன போதிலும் ஒரு மாணவர் கூட்டத்துடன் வந்து அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்தார். அவருக்கு சொந்த ஜாகை எதுவும் இல்லை. பேராசிரியர் மல்கானியுடன் அவர் வசித்து வந்தார். ஆகையால் நானும் மல்கானியின் விருந்தினரானேன். என்னை போன்ற ஒருவருக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கும் பேராசிரியர் ஒருவர் இடம் கொடுத்து உபசரிப்பது என்பது அந்த காலத்தில் மிகவும் அபூர்வமான விஷயமாகும். பீகாரில் முக்கியமாக திர்ஹூத் பகுதியில் இருந்து வந்த சகிக்க முடியாத மோசமான நிலைமையை குறித்து பேராசிரியர் கிருபாலினி எனக்கு விவரமாக கூறினார். நான் மேற்கொண்டிருக்கும் வேலை எவ்வளவு கஷ்டமானது என்பதையும் தெரிவித்தார். அவர் பீகாரிகளுடன் நெருங்கி பழகி நல்ல தொடர்பு வைத்திருந்தார். நான் பீகார்

வந்திருக்கும் வேலையை குறித்து முன்னாடியே அவர்களுடன் பேசியும் இருந்தார். காலையில் சில வக்கீல்கள் சேர்ந்து என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களில் ஒருவரான ராமநவமி பிரசாத்தை இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. முக்கியமாக அவர் கொண்டிருந்த சிரத்தை என் மனதை கவர்ந்தது. நீங்கள் என்ன காரியத்திற்காக இங்கு வந்தீர்களோ அதை நீங்கள் இங்கே தங்கினால் செய்யவே முடியாது. நீங்கள் எங்களில் யாராவது ஒருவருடன் வந்து தங்க வேண்டும். கயாபாபு இங்கே பிரபலமான வக்கீல். அவருடன் நீங்கள் வந்து தங்க வேண்டும் என்று அவர் சார்பாக உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் அரசாங்கத்திடம் பயப்படுகிறவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் எங்களால் ஆன உதவியை நாங்கள் செய்வோம். ராஜ்குமார் சுக்லா, உங்களிடம் கூறியவை பெரும்பாலும் உண்மையே. எங்கள் தலைவர்கள் இன்று இங்கே இல்லாது போனது வருந்தத்தக்கது. ஆயினும் பாபு பிரஸ்கிஷோர் பிரசாத், பாபு ராஜேந்திர பிரசாத் ஆகிய இருவருக்கும் தந்தி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சீக்கிரத்திலேயே இங்கே வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களையெல்லாம் கூறுவதோடு அதிக அளவு உதவியும் செய்வார்கள் என்றே எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து கயாபாபுவின் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி ராமநவமி பிரசாத் அழைத்தார். கயாபாபுவுக்கு தொந்தரவு கொடுப்பானேன் என்று அஞ்சி நான் தயங்கிய போதிலும் இந்த வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அப்படியொன்றும் தொந்தரவு இல்லை என்று அவர் கூறியதன் பேரில் அவருடன் இருக்கப் போனேன். அவரும் அவருடைய வீட்டினரும் என்னிடம் அளவு கடந்த அன்பு காட்டினார்கள்.

0: ಗಾಂಧಿಯಂಜಲಿ.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: கேட்டு ரசித்த பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சந்திரபோஸ். நேரம் 7:48. நாம் இனி கேட்கலாம்
1: இன்று
2: போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். கடந்த 10 ஆண்டுகளில் உலகளாவிய போதைப் பொருள் பயன்பாடும் சந்தையில் உள்ள போதைப் பொருட்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் கூறுகிறது ஐநா சபையின் ஒரு ஆய்வு. இந்நிலையில் போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் போதைப் பழக்கம் இல்லாத உலகை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் June 26 போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உலகளாவிய போதைப் பொருள் பிரச்சினை, தொடரும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான தீர்வுகள் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அள்ளிநகர மகாதேவன், சண்முக சுந்தரம் விநாயகபுரத்துல இருந்து, ஜோதி ரமேஷ், அன்புராணி சென்னையில இருந்து, திருப்பூர் பாலா, அவினாசி பாலசுப்ரமணியம், பீடம்பள்ளி வாசுதேவன், மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீநிஷா, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசில இருந்து, சாமி செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, மகேஸ்வரி கனகராஜ் மூக்கனூர்ல இருந்து, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நிலவின் தென் துருவத்தில் உள்ள சில ஆழமான பள்ளங்களில் பனிக்கட்டியாக நீர் இருக்கக்கூடும் என்பதற்கான வலுவான ஆதாரங்களை சந்திரயான் 2 கண்டறிந்துள்ளது. குறிப்பாக சூரிய ஒளி எட்டாத நிரந்தர நிழல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ரேடார் ஆய்வுகள் இந்த முடிவுக்கு வழிவகுத்துள்ளன. ஃபாஸ்டினி போன்ற பள்ளங்களில் பதிவான சிக்னல்கள் அங்கு நீர்ப்பனி நீண்ட காலம் நிலைத்திருக்க வாய்ப்பு இருப்பதை காட்டுகின்றன. நிலவில் நீர் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் எதிர்கால நிலா பற்றியதான ஆய்வுகளுக்கும் மனிதர் தங்கும் திட்டங்களுக்கும் இது பெரும் உதவியாக இருக்கும். சுற்றுப்புறச் சூழல் பார்வையில் இந்த கண்டுபிடிப்பு பூமியில் நீர்வளத்தின் அருமையையும் அதன் பாதுகாப்பின் அவசியத்தையும் நினைவூட்டுகின்றது. விண்வெளியில் நீரை தேடும் மனிதன் பூமியில் உள்ள நீரையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை மேலும் உணர வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோமாக.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நம்ம கேட்டிருந்த GK கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், ரெட்ஃபீல்ஸ், மனோ, கிறிஷ் இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வாணிலட்சுமி, முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து, கவுண்டம்பாளையம் லாவண்யா, மூக்கனூர் சிவகுமார், மலர்கொடி, மனோகரன், சாந்தி என்ஜிஓ காலனியிலிருந்து, இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து,

0: மல்லகாபாளையம் சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், ஆலங்கொம்பு தண்ணீர் தர விஜயகுமார், உமா மகேஸ்வரி, பார்வதி கணபதியிலிருந்து, இவங்க எல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து நான் முத்துக்குமார், ராதிகா ரமண முதலிபுதூர்லிருந்து சுதாகர், ஜீவா ராயப்பன், ரெஃபி ஜெஃப்ரி கோவையிலிருந்து கோவிந்தராஜ், மாரிசெட்டி பூளவாடி, ராமசாமி திருப்பூர், மனவை சந்திரசேகரன், பார்த்திபன், பொன்ஸ் விஜயகுமார் சலக்கரிச்சல்ல இருந்து, கௌசல்யா தண்டபாணி, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, திண்டுக்கல்ல இருந்து நடராஜன். இந்திய ராணுவத்தின் 2026 மைய கருத்து என்ன? இந்த கேள்விக்குதான் இத்தனை பேர் பதில் சொல்லி இருக்கிறீங்க. சரியான பதில் சொன்னவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போதைய நவீன உலகத்துல வெறும் ஆயுதங்கள் மட்டும் போதாது, தகவல் தொழில்நுட்பமும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இதை மனசுல வச்சுதான் நம்மளுடைய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவங்களுடைய தலைமையின் கீழே 2026 நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையவாக்க ஆண்டாக இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம், முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளையுமே அதிநவீன டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமா இணைக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ வீரர்ல இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் வரைக்குமே துல்லியமான தகவல்கள் நொடிப்பொழுதுல பாதுகாப்பான தரவு மையங்கள் மூலமா பரிமாற்றப்படும். இதனால எதிரிகளுடைய சதித்திட்டங்களை முன்கூட்டியே நம்மளால கண்டறியப்படலாம். இத நம்ம ராணுவத்தால மிக வேகமாகவும் துல்லியமாகவும் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில இத அறிவிச்சிருக்கிறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய ராணுவம் இப்ப தொழில்நுட்ப ரீதியா உலக தரத்துக்கு உயர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
1: சூடான காஃபியோடு
2: சுவையான விஷயங்களோடு
3: குட் மார்னிங் ஆபிசர்,
2: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

நேரம் 7:54 நிமிடம். இனி கேட்கலாம் சேவை செய்தி. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற வரும் June 30 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்குது. நேர்கள் கேட்டது சேவை செய்தி.

நேர்கள் கேட்டது புது வசந்தம் திரைப்படத்திற்காக பாடல் மனோ கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை எஸ் ஏ ராஜ்குமார். மொஹரம் சிறப்புரை வழங்குபவர் அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள். தொடர்ந்து 8:02 சிறப்புரையை தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இடம்பெற கேட்கலாம். நேர்களை இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மொஹரம் சிறப்புரை வழங்குபவர் வி.ஐ. அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள்.
3: அனைவருக்கும் ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு சந்தோஷமான நாட்கள், பெருநாட்கள், திருவிழாக்கள் போன்ற நாட்களை அறிவிப்பு செய்கிற பொழுது அந்த நாட்களில் மனிதநேயம் போற்றப்படுவதும், மனிதன் மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்பதையும், ஏழைகளை உறவினர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், அண்டை வீட்டார்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் அதிகமதிகமாக சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். காரணம், இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாடு விட்டு நாடு செல்லுகிறார்கள். செல்லுகிற இடத்தில் ஒரு நாட்டிற்கு அவர்கள் செல்லுகிற அந்த வேளையில் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், நபியவர்களையும் நபியவர்களோடு வந்தவர்களையும் அரவணைப்பார்கள். அரவணைத்து பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்வார்கள். உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார்கள். இப்படி எல்லா வகையான ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள். அதனால தான் நபியவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஹிஜ்ரியினுடைய அந்த 10வது நாள் என்று முஹர்ரம் 10வது நாள் இருக்கிறது. அந்த 10வது நாளில் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மார்க்கம் சொல்லுகிற பொழுது, நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித்தருகிற பொழுது அற்புதமான சில தத்துவங்களை சொல்லுவார்கள். அந்த முஹர்ரத்தினுடைய அந்த 10வது நாள், ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் செலவழியுங்கள், குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கக்கூடாது, அண்டை வீட்டார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு கொடுத்து வாழுங்கள், யாரிடத்திலும் எந்த தீமையான வார்த்தைகளையும் நீங்கள் பேசிவிடக்கூடாது, யாரும் முகம் சுளிக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் நடந்து விடாதீர்கள். அந்த நாளிலே இறைவனை நெருங்கும் விதமாக வணக்க வழிபாடுகளில் அதிகம் நீங்கள் ஈடுபடுங்கள். அதே போன்ற அந்த வரிசையில நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவமான காரியங்கள் நடைபெற்றிருக்கும், அந்த பாவத்தை வருந்தி இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய பாவத்தை மன்னித்த இறைவன் உங்களுக்கு எல்லா வகையான அருள் கொடைகளையும் உலகத்திலும் தருகிறான், மறுமையிலும் தருகிறான். இந்த நம்பிக்கையோடு, இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலே இந்த செயலை முன்மாதிரியாக வைத்து இந்த முஹர்ரம் மாதத்தை, ஹிஜ்ரி வருடப்பிறப்பை, முஹர்ரத்தை நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று சில சிறப்புக்குரிய நாட்கள் சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் அந்த நாளிலே நோன்பு வைப்பதற்கு மார்க்கம் சொல்லும். ஏன் அந்த நோன்பு நமக்கு கடமையானது? நாம் பசியாக இருந்தால்தான் பிறருடைய பசியை உணர முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இதுவெல்லாம் மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஈகை திருநாளை கொண்டாடுவதற்கு முன்னால் 30 நாட்கள் நோன்பு வைக்கிறோம். தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு முன்னால் 1 நாள் நோன்பு வைக்கிறோம். அதே ஒன்றுதான் முஹர்ரம் இதை கொண்டாடுகிற பொழுது, ஹிஜ்ரி வருடப்பிறப்பை கொண்டாடுகிற பொழுது 9, 10, 2 நாட்கள் அல்லது 10, 11 ஆக 2 நாட்கள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருந்து இறைவனை நெருங்குங்கள், மக்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அது மகத்தான வெற்றியை உங்களுக்கு தரும், உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும், பிறர்களுடைய வாழ்க்கையும் அது சிறப்பாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் இந்த உலகத்திலே அதிகம் செய்ய வேண்டிய காரியம், பிற மனிதர்களை மதித்து வாழ வேண்டும், மனித உணர்வை மதிக்க வேண்டும். எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. எந்த மதத்திலும் யாரையும் யாரையும் தீங்கிழைக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் மக்கள் ஏதோ அவர்களுடைய எண்ணத்தை போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மார்க்கம் சொல்லுகிறது, மனிதநேயம் வளர வேண்டும், மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும், அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது, அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லுகிறது. எனவே இந்த முஹர்ரம் பண்டிகையை முன்னிட்டு, ஹிஜ்ரி வருடப்பிறப்பை முன்னிட்டு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி, நாம் நிம்மதியோடு வாழ்வதற்கு அனைவர்களையும் மதித்து இரக்கத்தன்மையோடு பொறுமையோடு நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும்.

0: இறைவன் அதற்கு நம் அத்தனை பேர்களுக்கும் அருள் புரிவானாக.
1: மொஹரம் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வி.ஐ. அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இனி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:07. ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்தோட மழைக்காடுகளோட ஆழ

கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:07 22. ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்தோட மழைக்காடுகளோட ஆழத்துல விஞ்ஞானிகள் ஒரு அசாதாரணமான வேட்டை உத்தியை கொண்ட ஒரு சிறிய சிலந்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலிஸ்டா சிலந்தி அப்படின்னு இந்த சிலந்திக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இது எப்படி இயங்குது அப்படின்னா, பட்டு நூலால் இயங்கும் ஒரு பொறியை வந்து இது பயன்படுத்துதான். அந்த பொறியை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கேட்டால், இது புவியீர்ப்பு விசையை விட 140 மடங்கு அதிக வேகத்தோட இரையை தன்னுடைய வலைக்குள்ளே இழுக்குதான். இந்த சிலந்தி வந்து குறிப்பாக ஆக்ரோஷமான அந்த பச்சை மர எறும்புகளை குறிவைத்து ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி இந்த இழையை பயன்படுத்தி அதை வந்து காத்தலை எழுப்பதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதோட இயற்கையில் இதுவரை ஆவணப்படுத்தப்பட்டதிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த இரையை பிடிக்கும் அமைப்புகளில் இதுவும் ஒன்றாக இப்போ கருதப்படுது.

0: கேட்ட பாடல் வண்ண தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுகிசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
0: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை தொழில் முனைவோர் மலர்வழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.

0: with a comfortable 2-0 victory over Curaçao in Philadelphia today. Nicolas Pepe scored a dynamic double for Ivory Coast to end Curaçao's campaign on a disappointing note. Later, both Japan and Sweden stormed into the knockouts round as they played a 1-1 draw in the Group F clash at the Dallas Stadium this morning. Japan will now face five-time champions Brazil in the round of 32. Meanwhile, Netherlands outclassed Tunisia 3-1 in Kansas City to top Group F and set up a round of 32 clash with Morocco. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. With this win, India have 6 points in Group A from 3 wins and 1 loss. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Anuja. Government lifts Iran war-linked curbs on commercial LPG, writes Hindustan Times. A headline in the Indian Express writes, from Sunday, India will resume tourist visas for Bangladesh nationals. Netra, India's airborne surveillance platform, gets final operational nod, states the Hindu. Sportspersons will now be allowed to carry javelins and bulky sports equipment on trains, even if they exceed the prescribed dimensions, according to the Railway Ministry, except pole vaults, informs the Pioneer. Another headline in the Pioneer writes, government expands QR code tracking to key drug categories to curb counterfeits. And finally, millions breathe easy. As the Times of India reports, CBSE students already in standards 7th to 9th with foreign language can keep their current combination till 10th. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and Queen Maxima of Netherlands discuss India's digital public infrastructure-led revolution. Government restores commercial LPG supplies to pre-crisis levels, withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be major driver of global economic growth despite economic impact of Iran conflict and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey. And in cricket, Shefali Verma powers India to 5-wicket win over Bangladesh in Women's T20 World Cup in Manchester. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:30 20 நம்மலாம் டைம் பார்க்கறதுக்கு வாட்ச் வந்து பயன்படுத்துவோம். ஆனால் மிக துல்லியமான டைமை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அணுக்கடிகாரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த அணுக்கடிகாரத்தோட புதிய வடிவம் அணுக்கரு கடிகாரம், அதாவது நியூக்ளியார் கிளாக். முந்தைய அணுக்கடிகாரங்கள் அணுக்களோட எலக்ட்ரான் ஆற்றல் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியதாக இருக்கும். அதில் ஏற்படுற அதிர்வுகளை பயன்படுத்தி மிக துல்லியமாக நேரத்தை அளவிடும். ஆனால் இந்த அணுக்கரி கடிகாரம் எப்படி செயல்படும் அப்படின்னா, இதில் தோரியம் 229, தோரியம் 229 அப்படிங்கிற அணுக்கருவை இதில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வழக்கமான அணுக்கடிகாரங்களை விடவும் இது அதிக துல்லியத்தை வழங்கக்கூடியது. அணுவை சுற்றியுள்ள எலக்ட்ரான்களை விட அணுக்கரு என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக செயல்படும். எனவே வெளிப்புற காந்த மற்றும் மின்புலங்களால் ஏற்படும் பாதிப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். இதனால தான் இந்த அணுக்கரு கடிகாரங்களை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டறியறதுக்கு, கூடவே மிகச்சிறிய இருண்ட பருள் பொருட்களை, அதாவது டார்க் மேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, கூடவே அதிநவீன வழி செலுத்துதல், அதாவது GPS தொழில்நுட்பங்கள்லையும் இதை வந்து இப்ப பயன்படுத்துறாங்க.

கேட்ட பாடல் புதிய கீதை திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் சித்ரா சிவராமன் பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் ஆசிரியர் யுக பாரதி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:35:39. நாமெல்லாம் எங்கேயாவது பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண போனோம்னா கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம பே பண்ணுவோம். அதே மாதிரி சீனாவில் கியூஆர் கோட் அட்டையோட ஒரு ரோபோ தெருவில் மண்டிட்டு யாசகம் கேட்குற வீடியோ வைரலாக இப்போ பரவிட்டுருக்கு. சீனாவோட ஒரு நிறுவனம் மனித வடிவிலான ரோபோக்களை உற்பத்தி செய்து வருது. இந்த ரோபோக்கள் பெரும்பாலும் வீட்டு உபயோக பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. தீயணைப்பு உள்ளிட்ட பேரிடர் மீட்பு பணிகளிலும் இவை ஈடுபடுத்தப்படுது. தனது ரோபோக்களை மக்களிடம் பிரபலப்படுத்த வேண்டி இந்த நூதன விளம்பரத்தை இந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்கு. இதன்படி சீனாவோட சிச்சுவான் மாகாண தலைநகர் செங்டூவோட பிரதான சாலையில ஒரு ரோபோ கியூஆர் கோட் அட்டையோட யாசகம் கேட்டுட்டு இருக்கு. இந்த ரோபோ என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு மின்சார கட்டணம் கூட செலுத்த முடியல, அதனால யாராவது கொஞ்சம் யாசகம் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோபோ உருக்கமாக கேட்டுட்டு இருக்கான். இது இப்போ நெட்டிசன்களிடையே ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து சமூக வலைதளங்கள்ல இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, தலைநகர் பெய்ஜிங் உட்பட நிறைய இடங்கள்ல இந்த நூதன விளம்பரம் வந்து செய்யப்பட்டு வருதான்.

கேட்ட பாடல் ஏழையன் சிரிப்பில் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. பாடல் கிசை தேவா, பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகள்.

0: बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்தியாவோட புனே அருகில் அமைஞ்சிருக்கிற மாபெரும் மீட்டர் அலை வானொலி தொலைநோக்கி, அதாவது ரேடியோ டெலஸ்கோப் மூலமா நியூட்ரான் நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதற்கான உலகின் முதன்மையான வசதிகளில் ஒன்றாக இது இருக்கு. இது பழமையான நட்சத்திர கூட்டங்களை ஆய்வு செய்தும், மர்மமான என்னென்னலாம் அதுல விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் அடையாளம் கண்டும், வேகமாக சுழலும் அதிக காந்தத்தன்மை கொண்ட நியூட்ரான் நட்சத்திரங்களான பல்சர்களை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக வேகமாக சுழலக்கூடியது. இது நியூட்ரான் நட்சத்திரங்களின் தீவிர இயற்பியலை ஆய்வு செய்வதற்கான ஒரு சிறந்த கருவியாக அமைஞ்சிருக்கு. உயர் தெளிவு திறன் தெற்கு வான ஆய்வு மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாரம்பரிய வழிமுறைகளால் கண்டறிய முடியாத அரிதான மில்லி செகண்ட் பல்சர்கள் மற்றும் மெதுவாக சுழலும் நியூட்ரான் நட்சத்திரங்கள் உட்பட டஜன் கணக்கான பல்சர்களை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருவி பல்சர்களோட துல்லியமான நேர சமிக்ஞைகளை கண்காணிக்குது. கூடவே மிகச்சிறிய அந்த குழப்பங்கள் வந்து ஏற்படும் இல்லையா, சுழற்சி வேகத்தில் ஏற்படுற திடீர் மாற்றங்கள் காரணமாக, இதெல்லாம் வந்து ஆய்வு செய்யக்கூடியது இந்த தொலைநோக்கி. கூடவே பார்த்தோம் அப்படின்னா வானியலாளர்கள் இந்த அடர்த்தியான நகர அளவிலான விண்பொருட்களின் உள்கட்டமைப்புகளை இதன் மூலமாக தீர்மானிக்க முடியும். அதனால இப்போ நியூட்ரான் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்ற இந்த பல்சர்கள் வந்து டஜன் கணக்கில் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு.

உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: கேட்ட பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், கிருஷ்ணராஜ், தேவா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து. இன்றிரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி. அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய்.

0: பாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதிப்பட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட. அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாரா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களே, இன்று மாலை மணி 5:02 சித்திரச் செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. ஒன்பது மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க ஆர்ஜே சுஜி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. நேரம் 9:02 ஆகுது. ஆகாஷ்வாணி

0: கோயம்புத்தூர் 103.3 FM கேட்டு ரசிக்கலாம். இது சிறுவாணி சாரல். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே சுஜி.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்லா டோங்காங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்தா.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

பேட்ட படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க சிறுவாணிச்சார நிகழ்ச்சி. தமிழகத்துல கல்லூரி கல்வி இயக்கத்தின் கீழே இயங்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு தேர்வு நடந்துச்சு. உதவி பேராசிரியர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகளும் வெளியாயிருந்துச்சு. முதல்கட்டமாக வரலாற்று கல்வி மனித உரிமைகள் உட்பட 5 பாடப்பிரிவுகளுக்கான தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 25 வெளியிட்டு பணி நியமன ஆவணங்களும் வழங்கப்பட்டிருச்சு. இந்த நிலையில தமிழ் ஆங்கிலம் கணிதம் உட்பட 56 பாடப்பிரிவுகளுக்கான உதவி பேராசிரியர் போட்டு தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று இரவு வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான தேர்வு முடிவுகள் இணையதளத்துல வெளியாயிருக்கு. இணையதள முகவரி கொடுத்திருக்கிறாங்க, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. www.trb.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம்.

தங்கலான் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது சிறுவாணி சாரல். மழைக்காலங்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அங்கங்க டெங்கு கொசு உருவாக்குறதுக்கு நிறைய வழிவகையும் இருக்கு. சோ டெங்கு கொசுவை பரப்புறதுக்கு, ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு, வீடுகள்ல பக்கத்துல கிடைக்கக்கூடிய தேங்காய் ஓடுகள், உரல்கள்ல தேங்கியிருக்கக்கூடிய தண்ணி, உடைந்த பிளாஸ்டிக் சாமான்கள், உபயோகமற்ற டயர்கள், இது எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செடிகள்ல தொட்டிகள்ல நீர் தேங்காம நம்ம பராமரிக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அவசியமானது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஃபிரிட்ஜ்ல, ஏர் கூலர் சைட்ல, இதுல எல்லாத்துலயுமே நம்ம முறையா அதுல கொசு தேங்காத வண்ணம், தண்ணீர் தேங்காத வண்ணம் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஃபிரிட்ஜ் ட்ரேக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணீர்லயும் வந்து கொசு உற்பத்தி ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். டெங்கு கொசு உற்பத்தி ஆகக்கூடிய கலன்களை திறந்த வெளியில போட்டிருந்தாலோ இல்லைன்னா அந்த நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நேர்ல கொண்டு போய் நம்ம அவங்க வந்து பார்த்தாங்க, மாநகராட்சியாளர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னாலும் யாரு அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க.

சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ரெட்ரோ திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க. நேரம் 9:15. கோவை மாவட்டம் பேரூரில் கடந்த 2025 கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையம் புதிதாக தொடங்கப்பட்டு 6 தொழில் பிரிவுகளின் கீழே செயல்பட்டு வருது. இப்போதைக்கு அங்கு அட்மிஷனும் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதம் 15 அட்மிஷன் தொடங்குச்சு. இந்த மாதம் 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பயிற்சி மற்றும் தமிழக அரசால வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்களை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஐடிஐ மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை 2026 இந்த வருடம் வந்து இப்போ இந்த மாதம் 30 வரைக்கும் நடக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. கோவை மாவட்டம் பேரூரில் இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த 2025 புதிதாக தொடங்கப்பட்ட அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன், ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இன்பிளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் ஏர் கண்டிஷன், பிளான்ட் மெக்கானிக் அண்ட் வயர்மேன், இந்த மாதிரியான தொழில் பிரிவுகளுடன் செயல்பட்டு வருது. இப்போதைக்கு இங்கு நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷனும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண் பெண் மாணவர்களுக்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையமானது முற்றிலுமே கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே அப்படின்றதுனால நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டையை கையோடு கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி அண்ட் விண்ணப்ப கட்டணங்கள் நான் சொல்றேன். கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்ப கட்டணம் ₹50, சேர்க்கை கட்டணமா வாங்குறாங்க. 185 ஓராண்டு தொழில் பிரிவுக்கு வாங்குறாங்க மற்றும் 195 ஈராண்டு தொழில் பிரிவுக்கும். விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வழியாகவும் நம்ம வந்து பணம் செலுத்திக்கலாம். நேரடி சேர்க்கையில சேர விரும்புறவங்க 10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 4, ஆதார் அட்டை, முக்கியமாக கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டையுடைய காப்பியையும் கையோட கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம சான்றிதழ் நகல்களோட அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ராமலிங்க அரங்க வளாகம், வேடப்பட்டி ரோடு, கனரா வங்கி பின்புறம், பேரூர் 6410010.

அப்படின்ற முகவரிக்கு செயல்பட்டு வர அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நம்ம நேர்லையும் அணுகலாம், இங்கேயும் நம்ம வந்து தபால் அனுப்பலாம். பயிற்சியில் சேரக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கறாங்க, சீருடை, பாடநூல், வரைபட கருவிகள், இலவச சைக்கிள், காலணி, பேருந்து பயண அட்டை, மாதாந்திர உதவித்தொகையா ₹750, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தின் கீழே மாதம் தோறும் ₹1000 உதவித்தொகையா வழங்குறாங்க. மேலும் இத பத்தின இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறாங்க, 4 எண்கள் கொடுத்திருக்கிறாங்க, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 6363848 1-2-2-8-3, அதாவது 6384-8-1-2-2-8-3 இந்த நம்பருக்கும், 9-3-6-3-3-1-0-6-3 இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 9-4-3-9-7-3-8-7-2 இந்த நம்பருக்கும், 9-5-8-5-1-1-9-2-9 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: ஒரு விவசாயி நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான மக்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டையும் இணைச்சு வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில பண்றோம்.
1: என்னைக்கு நடக்குது நீங்க
0: இது வந்து? இந்த ஜூன் 28ஆம் தேதி விஐடி பல்கலைக்கழகத்துல காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.
2: வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
5: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741 88 7411.

0: ராயன் படத்துக்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி நேர்களை. இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜெய் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-லும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, இன்று இரவு மணி 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை.

0: முயற்சி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க. இது சிறுவாணி சாரல். சிங்காநல்லூரில் ஏப்ரல் மாத கணக்கீட்டின்படி மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிங்காநல்லூர் பிரிவு அலுவலகத்துல மின் கணக்கீட்டு பணி மேற்கொள்ளாததுனால ஏப்ரல் மாத மின் கணக்கீட்டின்படி மின் கட்டணங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சில பகுதிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்டி புதூர் கோட்டம் சிங்காநல்லூர் பிரிவு அலுவலகத்தில் ஜூன் மாதத்துக்கான மின் கணக்கீட்டு பணியை நிர்வாக காரணத்தினால மேற்கொள்ள முடியாத காரணத்தினால சிங்காநல்லூர் பகிர்மானத்தில் உள்ள சக்தி விநாயகர் நகர், மரியன் கார்டன், ராமசாமி கோனார் வீதி, முல்லை நகர், சிங்கை நகர், வேலன் நகர், தர்ஷனா அடுக்குமாடி குடியிருப்பு இந்த பகுதியை சார்ந்த மின் நுகர்வோர்கள் ஏப்ரல் மாத மின் கணக்கீட்டின்படியே மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனச விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

டான் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கோம். குறுவை பருவ நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யறதுக்கு வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் கொடுத்திருக்காங்க. வெள்ளம், வறட்சி, புயல், பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியான இயற்கை பாதிப்புகள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு வேளாண்மை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்துல உடனே பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை முதல்ல இந்த விவசாயிகளுக்கான தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் காப்பீடு செய்யறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. குறுவை நெற்பயிருக்கு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள காப்பீடு செய்யணும் அப்படின்றதையும், மற்ற மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால அவகாசம் எக்காரண கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது அப்படின்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. கடன் பெறக்கூடிய விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக காப்பீடு செஞ்சுக்கலாம். கடன் பெறாத விவசாயிகள் இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கார்னர் மூலமாக நேரடியாகவோ அல்லது நீங்க பதிவு செஞ்சு இதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மேல விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ வேளாண்மை அலுவலரையோ நீங்க நேரில் கொண்டு போய் நேர்லையும் நீங்க பார்த்து கூட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள குறுவை பருவ பயிர்களை நீங்க காப்பீடு செஞ்சாகணும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க.

பிற்பகல் மணி 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

சகுனி திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த எல்லாம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கேட்கலாம். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் சிறப்பு நிர்முகம் நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

கழுக திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. நேர்களை இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. மயில் மார்க் சம்பாரவை நட்சத்திர மயிலிறகின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குநர் பி ஆர் பந்துலு அவர்கள் நிகழ்ச்சியை தவறாம கேட்டு ரசிங்க. இப்ப 10 மணிக்கு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக உங்களது விருப்ப பாடல்களை நீங்க அனுப்பி கேட்டு ரசிக்கலாம். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது விருப்ப பாடல்களை இப்பவே அனுப்பிடுங்க. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜி சுஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்கவிருக்கும். நேயர்கள் விருப்ப பாடல்களை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு சர்க்கார் கண்ணாடி புத்தூர் பகுதியிலிருந்து முனுசாமி. அவர் விரும்பி கேட்ட பாட்டு நீர்பறவை படத்திலிருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:08:16. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் செல்வம், கௌசல்யா, சென்ட்ராயன். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சுறா படத்திலிருந்து.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நேரம் 10:13:38. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நிஷாந்த் சோமனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க பாடலை. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கலவாணி 2 படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
4: ஆகாஷ்வாணி.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர்.

0: நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு உத்தமபுத்திரன் படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:24:38. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க விஜயகுமார், மோகனவல்லி, மோவிகா ஸ்ரீ. பனிக்கம்பட்டி பல்லடம்ல இருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பட்டியல் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:29:10. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வரப்பாளையம் பகுதியிலிருந்து ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி, அவங்க விரும்பி கேட்ட பாட்டு வெயில் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நேரம். 10:35:27 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் SV காலனி, கிரீதர், பிரகாஷ், அருணேஷ் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பாபா படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:41:33. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பூலவாடி பகுதியிலிருந்து உதயகுமார் பானுமதி இவங்க விரும்பி கேட்ட பாட்டு மதராசப்பட்டினம் படத்திலிருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
1: ஒரு விவசாயி நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்றாங்கன்னா அத வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிடறதுக்கான மக்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டையும் இணைச்சு வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில பண்றோம்.
2: என்னைக்கு நடக்குதுங்க
1: இது? வந்து இந்த ஜூன் 28ஆம் தேதி விஐடி பல்கலைக்கழகத்துல காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.

0: வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்பு தாராபுரம் பகுதியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு எம்மகன் படத்திலிருந்து.

நேர்களே, இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தலை நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க RJ சுஜி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தினமும் ஒவ்வொருத்தர் நம்ம தேர்வு செஞ்சு பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். கோணமலை ஆனந்தன் அவங்க தான் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க.
2: கோணமலை ஆனந்தன் மேடம்,
1: சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கறோம். நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் கைத்தறி நெசவு மேடம்.
1: ஓகேங்க. எத்தனை வருஷமா?
2: நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நெசவு.
1: நீங்க ரெண்டாவது தடவையா நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க?
2: நான் வந்திருக்க மேடம்.
1: ஓகே, எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
1: சரிங்க.
2: இரண்டாவது வாய்ப்பு கொடுத்த 103 FM-க்கு தலைவர் சௌமியா மேடம் அவர்களுக்கும் நன்றி மேடம்.
1: நன்றி. எந்த நிகழ்ச்சிங்க உங்களுக்கு?

0: ரொம்ப பிடிக்கும் நம்ம எஃப்எம்ல.
1: காலையில 7 மணிக்கு அந்த நிகழ்ச்சி. அப்ப மேலும் பெண் கட்சி கே சுவாமிநாதன் அவர்களுடைய நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே,
1: அவரது நல்லா இருக்குங்க கேக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைய நேயர், வசந்த இல்லம், கெட்செக்கோ, பொன்மாலை பொழுது, எல்லா நிகழ்ச்சியும், மயிலிறகு, எல்லா நிகழ்ச்சியும் கிடைக்கும் மேடம்.
0: ஓகே,
1: அனைத்தும் சேர்த்தேன் மேடம்.
0: ஓகே, வழக்கமா கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா கேக்குறீங்க?
1: அதே மேடம், கிட்டத்தட்ட 20 வருஷமா கேக்குறேன் மேடம்.
0: 20 வருஷமாவே கேக்குறீங்க. எந்த நிகழ்ச்சிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இந்த இதுல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றதுனா எல்லாமே அப்படின்ட்டீங்க ஒரே அடியா.
1: எல்லாமே எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் மேடம்.
0: யாரெல்லாம் கேப்பீங்க நம்ம வீட்ல?
1: கேப்பேன் மேடம்,
0: கண்டிப்பா கண்டிப்பா. யாரெல்லாம் நம்ம வீட்ல கேப்பீங்க
1: மேடம்?
0: யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சியை நம்ம வீட்ல கேக்குறீங்க?
1: நானும் எங்க ஒய்ஃபுங்க மேடம். மகன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, பொண்ணும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. மகன் வந்து ராமநாதபுரத்துல இருக்காங்க.
0: சரிங்க.
1: பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி வேளாண்டி பாளையத்துல இடையர் பாளையத்துல இருக்காங்க மேடம்.
0: ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய ரசனையில உங்களுடைய விருப்ப தொகுப்புல தான் நாங்க பாடல்கள் கேட்க போறோம். உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் சொல்லிடுங்க.
1: முதல் பாடல் தர்ம யுத்தம். ஆகாய கங்கை தூண்டேன், ஆகாய கங்கை, அந்த பாடல் மேடம்.
0: சரிங்க.
1: இரண்டாவது ஏனிப்படிகள், பூந்தேனில் கறந்து பொன் வந்து எழுந்து. மூன்றாவது பாடல் ஒரு கைதியின் டைரி, பொன்மானே கோபம் ஏனோ. நான்காவது பாடல் வசீகரா,
0: சரிங்க,
1: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது. ஐந்தாவது பாடல் பேட்டை, எத்தனை சொந்தம் சந்தோஷம் கொட்டுது உண்மையிலே. ஆறாவது பரமசிவன் படத்திலிருந்து ஒரு கிளி காதலில், அந்த பாட்டு மேடம்.
0: ஓகேங்க,
1: இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைத்து அனைவருக்கும் நன்றிங்க மேடம். ஆர்ஜிகளுக்கும் தலைவர் சௌமியா மேடம் அவர்களுக்கு நன்றிங்க மேடம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. உங்களுடைய விருப்பத்தொகுப்புல பாடல்கள் இதோ.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டுருக்கீங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க கோணமலை ஆனந்தன் அவங்களுடைய விருப்பத் தொகுப்பில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டுருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக.

படத்துக்காக திரைப்படத்துல இருந்து இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. கோணமலை ஆனந்தன் அவங்களுடைய விருப்ப தொகுப்புல அமைந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நீங்களும் இன்றைய நேயர்

0: நிகழ்ச்சியில் புதுசாக பங்கு பெற விரும்புறீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். அல்லது ஏற்கனவே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய மெசேஜ் வந்திருக்குது. உங்களுடைய பெயரும் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கும் அழைப்பு நிச்சயமாக வரும். ஸோ காத்திருக்கவும் நேர்களே.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை மறுநாள்
1: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: நேரம் 11:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் ரெயின்போ கிளாசிக்ஸ். மனதை வருடும் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் குணசுந்தரி திரைப்படத்திற்காக.

0: பாடுதே.
1: குணசுந்தரி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். ஏ எம் ராஜா பாடியது. பாடலாசிரியர் டி என் ராமையா தாஸ், இசை கண்டசாலா. ரெயின்போ கிளாசிக்ஸில் தொடரும் பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக ஜிக்கி ஏ ஜி ரத்னமாலா பாடியது. பாடலாசிரியர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

தங்க பதுமை திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக்ஸில் தொடரும் பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திற்காக. டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் மு ஷெரீப், இசை ஜி ராமநாதன்.

கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு ரசித்த பாடல் விடிவெள்ளி திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா, பி சுஷீலா, திருச்சி லோகநாதன், ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை ஏ எம் ராஜா. தொடரும் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ்ல நிறைவாக கேட்டு ரசித்த அந்த பாடல் அரசலங்குமரி திரைப்படத்திற்காக. பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஜி ராமநாதன். இவர்களை 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கேட்கலாம். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்க தவறாதீர்கள்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.

0: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை. நேர்லே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இது வந்து ஆஃபீஸ் பர்னிச்சர் சொல்லும்போது அதுக்குன்னு நமக்கு தெரியும் என்னென்னலாம் இருக்கும். கம்ப்யூட்டர் டேபிள்லேருந்து ஆஃபீஸ் செட்டப்புக்கு வேண்டிய ஃபர்னிச்சர், அதுவும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா?
2: ஆமாம்,
1: ஆஃபீஸும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்.
2: 100% கஸ்டமைசேஷன். ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் தானே மெயின். நம்ம சம்பாதிக்கணும்னா வீடு எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு அதுக்குண்டான செட்டப் இருந்தால் தான் அந்த ஆம்பியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு காசுங்க. எந்த ப்ராடக்ட்டுமே, அதே 20 ரூபா காய் நம்ம சந்தையில் வாங்குகிறோம், அந்த அதே ஒரு காய் நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ அந்த ஏசி, அந்த பில்லிங் கவுண்டரு, அசிஸ்டண்ட்கர் ஒரு 2 பேர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே இன்றைக்கி மேட்ரு. அவங்க எப்போவுமே வெளியவே வச்சு காய் விற்க முடியும் தான், வண்டியில் விற்க முடியும் தான். மக்கள் எதை விரும்புகிறோம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ். 5 மினிட்ஸ் நான் போனாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி காஸ்ட்டு. ஸோ அவங்க ஆஃபீஸை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு லைஃப்.
1: ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, மேபி ஒரு 20 இயர்ஸ் பேக் சொல்லுவாங்க, மலேசியாலேருந்து வர ஃபர்னிச்சர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ்க்கு நல்ல இங்கே மவுஸ் உண்டு. ஸோ அதனால நிறைய ஷாப்ஸ் சொல்லுவாங்க மலேசியன் ஃபர்னிச்சர் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டதும்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்களே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே இருந்தவங்க மூலமாக இந்த ஃபர்னிச்சரை கொடுத்து விட சொன்னேன், பார்சல் மூலமாக கொரியர் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று சொல்லுவாங்க, இந்தோனேஷியாவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே வந்து சீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்னிச்சர்லாம் அங்கே ரொம்ப சீப்பு, இந்தியா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதனால அங்கேருந்து நான் வரவழைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்டில் இப்போவும் அப்படிதான் இருக்கா, இல்லை நம்ம ஊர்தே குவாலிட்டியானது இருக்கா?
2: நம்ம ஊரில் 100% குவாலிட்டியானது இருக்குங்க மேடம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக் மட்டும் இல்லை, சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, டர்க்கி, இட்டலி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது டிபெண்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் இந்தோனேஷியனில் சீப் தான், நம்ம ஊரை விட அங்கே மணி வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது, அங்கேயுமே நீங்கள் போய் இன்னைக்கு அறுத்த மரத்தையும் நேத்தறுத்த மரத்தையும் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் நமக்கு தேவை அப்படி இல்லை இல்லை, அது மறுபடியும் மூச்சு விட்டுருச்சுன்னா உங்களுக்கு கிராக் வரும், உட்டுனாவே கண்டிப்பாக கிராக் வரும். ஸோ நமக்கு வந்து பழைய மரம் வேணும், அப்படி போகும்போது கண்டிப்பாக ப்ரைஸிங் மாறதா செய்யும். ஸோ குவாலிட்டி நம்ம விட்டே 100% சூப்பராக இருக்குங்க. நம்மகிட்டே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
1: இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா ட்ராவல் ஒரு ரோட் ட்ரிப் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மச் ஆஃப் சாமில்ஸ், நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸு எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். அங்கே அவ்வளோ சேல் ஆகுதா இல்லை அங்கே அவ்வளோ பேர் வாங்குறாங்களா, அதே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். ஏன்னா இவ்வளோ கடை இருந்து வாங்கினா தானே கடை இருக்கும், நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா?
2: மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அங்கே மில்ஸ் சாமில்ஸ் அதிகங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மக்களை கண்ணில் பார்த்துருக்கீங்க. இங்கேயும் இருக்குது மேடம், அது தெரியறதில்ல. நம்ம ஆளு கொஞ்சம் இன்டீரியராக இருக்காங்க, அவங்க மெயின் ரோட்லேயே இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க அந்த ஊருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு தமிழ்நாடு சப்ளை.
1: அதான் சொல்கிறேன், அதுதான் இங்கேருந்து போகிறவங்க சொல்கிறாங்க, அங்கே வந்து விலை கொஞ்சம் கை கிடக்கமாக இருக்குது கேரளாவில், இங்கே விட அப்படின்னு சொல்கிறாங்க.
2: இல்லை, நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வேற, அவங்க போடுற மரம் வேற. அது வந்து யூஸ் பண்ணவங்க

0: கண்டிப்பா புரியும்,
1: கண்டுபிடிச்சிடலாம்.
0: கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது மரத்தோட தன்மை, நான் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை சீசன் வந்து உங்களுக்கு தெரியும் கேரளாவோட மழை டைம் எப்படி இருக்கும். ஸோ ஈரம் இருக்குங்க மரத்துல, அந்த மாய்ஸ்சர் இல்லாம செஞ்சு வாங்கிட்டு வர்றது ரேட்டு சீப்பா தான் இருக்கும். பட் ஒரு டைம் லைன்ல நீங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம மரம் வந்து காஸ்ட்லியா
1: இருக்குன்னு. ஸோ இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்டு. ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ் வருது, பெரிய இன்டர்நேஷ்னல் ஷாப்ஸ், நமக்கு நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் தானே, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு பெரிய நிறுவனம் வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு காம்படிட்டராக வரும்போது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இங்கிருந்து பெங்களூர் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் இதை, இந்த ஃபர்னிச்சரை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் ஹைதராபாத் போனேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போடுறாங்களாமே, எல்லாமே இம்போர்ட்டடு, எல்லா கண்ட்ரீஸ்லாம் இம்போர்ட் பண்ணி போடுறாங்க. சென்னை ட்ரேட் சென்டராக இருக்கட்டும், இப்போ கோயம்புத்தூர்லேயே போடுறாங்க, எல்லா இடத்துலையுமே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்ல, ஏன்னா உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதே ஒரு சவாலாக இருக்கும்ல, அது எப்படி சமாளிக்கிறீங்க?
0: நான் அதை வந்து சேலஞ்சிங்காக பார்க்கல, எனக்கு அப்படி அது காம்படிஷனாகவும் தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டெல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் அவங்களோட ஸ்டைல்ஸை நம்ம ஏரியாவில் வந்து விற்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் இருக்குதானே, நம்மனால இப்போ ஏன் இங்கே பண்ண முடியாது? ஸோ கண்டிப்பாக அவங்க பண்ணுறதோட நல்லாவே நம்ம பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் அந்த சொல்கிற நீங்கள் சொல்கிற பிராண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அவங்க ஸ்டைலில் தான் இங்கே புஷ் பண்ணுறாங்களே தவிர நமக்கு என்ன தேவை, நமக்கு நம்ம ஹைட்டுக்கு நம்ம சைஸுக்கு நம்ம வெயிட்டுக்கு அவங்க எதுவும் மார்க்கெட் பண்ணல, அவங்களோட ஸ்டைலை அப்படியே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும் தெரியாது. நீங்களுமே ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே போய் டெய்லியும் ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஒன்ஸ் ஆசைக்கு போவீங்க, போனதுக்காக ஒரு ரெண்டு பொருள் வாங்கிட்டு வருவீங்களே தவிர ஃபுல் ஹோம் ஃபர்னிச்சருங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது.
1: வெரி நைஸ். ஓகே,
2: வல்லுநரின் வார்த்தை

0: Thank you. So sweet.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள்.
2: இப்ப கன்சூமரிசம் நம்ம கிட்ட ஜாஸ்தி தான் இருக்கு. நம்ம எதை பார்த்தாலும் வாங்கணுங்கிற மனநிலை இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாக்கிறோம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்புறம் முதல்ல நம்மளே தேடி போய் பார்த்து கடைக்கடையா பாக்குறோம். எதுவும் அட்ராக்டிவா இருக்கு, இந்த கடை பார்க்கலாமா, இந்த ஃபர்னிச்சர் பார்க்கலாமாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி கூகுள் போட்டோஸ்லயே அவ்வளோ இருக்கு, டிஸ்பிளே இருக்கு. கஸ்டமைஸ் பண்றதுல அப்புறம் நமக்கு இது பார்த்த உடனே வாங்கணுங்கிற ஆசை வருது. பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணுங்கிறது நீங்க சொல்றீங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு, அதுக்கு நமக்கே ஒரு ஆசை வருது. எந்த பொருளை பார்த்தாலுமே அப்படி ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கும்போது ஊஞ்சல், நான் அதுக்கும் வரேன், ஊஞ்சல் மாதிரி அதெல்லாம் வித விதமா வரும். முன்னெல்லாம் ஊஞ்சல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருந்தது இல்லையா, வித விதமா வரும்போது சார் நமக்கு இடம் இருந்தா இது வாங்குவோம், இது வாங்குவோமா, அதை வாங்குவோமா, நமக்கே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும் அந்த பொருள் மேலே. இப்போ நீங்கள் மக்களை வசீகரிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொருள் டிஸ்பிளேல காட்டும்போது எதெல்லாம் முன்னாடி வச்சிருப்பீங்க? உங்களோட சிக்னேச்சர் ஃபர்னிச்சர் மாதிரி சொல்லுங்களேன்.
3: நாங்கள் ஃப்ளோர் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெதர் சோஃபாஸ் தான் பார்ப்பீங்க, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே லிவிங் தானே என்ட்ரன்ஸில். ஸோ லிவிங் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெட்ஸு, அடுத்தது எந்த கஸ்டமர்னாலும் கட்டில் வாங்குவாங்க, மேட்ரஸ் வாங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தேர்ட் ப்ரியாரிட்டியில் டைனிங் டேபிள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபர்னிச்சருங்கிறது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மூணு தான். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்டர் டேபிள், கார்பெட், பாத் மேட், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே, ஸ்டடி டேபிள், ரிவால்விங் சேர்ஸு, புக் ஷெல்ஃபெல்லாம் கம்பல்சரி. அது இல்லாமல் மாடுலர் கிச்சன், வார்ட்ரோபு, மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு ரெடிமேடாக ஏதாவது பேண்ட்ரி யூனிட்டு, அந்த மாதிரி எங்கிட்ட இது இல்லை அதனால் நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இன்டீரியரில் பண்ணலன்னா கூட லூஸ் ஃபர்னிச்சர்ஸில் இருக்குது, ரெடிமேடாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் லாஃப்டோட வார்ட்ரோபெல்லாம் ரெடியாகவே வச்சுருப்போம். நான் 15 நாள் 20 நாள் 1 மாதம் என்னால் இன்டீரியர் பண்ண வெயிட் பண்ண முடியாது, நான் இன்றைக்கே எடுத்துகிட்டு போங்க, இப்போயே கொடுத்துடலாம் அந்த மைண்ட் செட். அப்போ உங்களுக்கு இன்றைக்கே நம்ம கிடச்சதுன்னா ஐயோ அலைச்சல் இல்லை, வேலை முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வசீகரமாக வச்சுக்கிறோம்.
2: வெரி குட். ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரில் நீங்கள் இதெல்லாம் சொல்வீங்க, இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ ஹாட் செல்லிங்னா அதுதான் சொல்வீங்களா?
3: நம்ம ஊருக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க மேடம், அது ஒரு டாப்பிக்கா இருக்கு. ஆனா எல்லாரும் அந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ல ஃபர்ஸ்டா சொல்றது வந்து சோஃபா கம் பெட். ஸோ ஒரு கெஸ்ட் வந்தா அப்படி படுக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக எல்லாருமே கேட்கறது அதுதான். மத்தபடி அங்க சோஃபா கம் பெட்டை தவிர ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்னா வால்ல டைனிங் டேபிள்லாம் நம்ம மக்கள் அப்படி ஒன்றும் விரும்புறது இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சோஃபா கம் பெட் தான் இன்னைக்கு இருக்கு.
2: சென்னை பெங்களூர் மாதிரி சின்ன ஊர், பாம்பேக்கு தான் அதை சொல்லுவாங்க ஒரு காலத்துல, இல்ல மும்பைக்கு தான் அந்த சின்ன ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெருநகரம், சென்னை மாதிரி பெருநகரம், பெங்களூர் மாதிரி பெருநகரத்துல கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த இட்ஸ் கெட்டிங்

0: பாப்புலர்.
1: இடம்
0: அப்புறம்
1: இல்லாததுதான், அதனால ஒரு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் காட்டு, மேட்ரஸ் என்னெல்லாம் இருக்கோ அது உள்ள வச்சுக்கலாம், லாஃப்டோட வார்ட்ரோப்ஸ், ஸோ வேண்டாத திங்ஸ் எல்லாம் மேல வச்சுக்கலாம். அப்ப கட்டில் கீழே ஒரு ஸ்டோரேஜ், சைட்ல ரெண்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரி திங்ஸ் தான். இதுல ஸ்பேஸ் சேவிங்கா நான் கட்டளை வந்து அப்படியே மடக்கி வால்ல வச்சிருவேன் அப்படின்னா விரிச்சு போடும்போது அந்த இடம் தேவைதானே.
0: கரெக்ட்.
1: இப்ப ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். இதுதான் நமக்கு இங்க பெரிய, நம்ம மக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் விரும்புறாங்க.
0: உங்க ஸ்டோரி எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, ஏரியா எல்லாம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சீங்க விமன்ஸ் பாலிடெக்னிக் கிட்ட, அதுக்கப்புறம்
1: இப்பவும் அங்கே ஒரு ஷோரூம் இருக்கு. கோல்டுவின்ஸ்ல சித்ரா ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு ஷோரூம் இருக்கு. திருப்பூர் காங்கேயம் ரோட்ல ஒரு ஷோரூம் இருக்கு. ஈரோடு பழையபாளையம்ல ஒரு ஷோரூம் இருக்கு. கோபியில ஒரு ஷோரூம் இருக்கு.
0: ஓகே. நீங்க வந்து எல்லாமே நீங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் பாத்துக்கிறீங்க, உங்க ஃபேமிலி பிசினஸ் தான்.
1: இப்ப நானும் என் ஹஸ்பண்டும்
0: பாக்குறீங்க. ஓகே. உங்க ஃபேமிலியில வேற யார் இருக்காங்க சொல்லுங்களேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க.
1: ஹஸ்பண்ட் பேர் மார்க் அமல்ராஜ். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, சச்சின் மார்க், ஸ்மிதா மார்க். ரெண்டு குழந்தைங்க, பையன் தேர்ட் இயர் படிக்கிறாரு, பொண்ணு 11th போறாங்க.
0: குட். அவங்களுக்கும் இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தெரியல.
1: ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இல்ல, பையன் இப்பவே பிசினஸ்க்குள்ள வந்துட்டாரு. அவருக்குன்னு தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் இப்போ தேர்ட் இயர் லண்டன் போறாரு, போயிட்டு வந்தா அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. அவன் 9th இருந்தே பிசினஸ் கூட வந்துருவாப்ல. பொண்ணும் ஆர்கிடெக்ட் தான் படிக்க வைக்கிறோம், இதே சேம் பிசினஸ் குள்ளதான்.
0: ஓ, குட் குட். ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப டிசைனிங் ஆஃப் ஃபர்னிச்சர் அது இருக்கு இல்லையா, ஸ்டைலிங் எ ஹோம் வித் டிசைனர் ஃபர்னிச்சர் அப்படிங்கறது ஒரு கான்செப்டா இருக்கு. இப்ப நிஃப்ட் மாதிரி இதுல கோர்ஸ் கொடுக்கும்போது இதுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் ஒன்லி ஃபார் ட்ரெஸ் மெட்டீரியல், அதுக்கு தான் டெய்லர்டு, இது இதுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஆன டிசைனிங் இடம் தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப கான்செப்டுவலாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ உங்கள் டாட்டர் கூட படிக்கிறான்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் இன் டிசைனர் ஃபார்மேட் இல்லையா, டிசைனர் கவுன்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லை. அதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது.
1: கண்டிப்பாக
0: ஒரு ஸ்லீக்கான ஃபர்னிச்சர், ஒரு டால் ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி நான் சொல்றது, விதவிதமா அந்த அந்த பார்ட்டி கார்னர் செட் பண்ணது அந்த மாதிரி வீட்லேயே இல்லையா. அப்புறம் வந்து உங்களோட அந்த ஸ்டைலிங் ஆஃப் ஹோம்ல முக்கியமா அந்த பால்கனி அதுக்கு ஏத்த மாதிரி, அஃப்கோர்ஸ் கஸ்டமைஸ் பண்றது தான், இதுலயே கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு இதுலயும் போறாங்க, எல்லாத்துலயும் போற மாதிரி இந்த ஃபீல்டுலயும் போறாங்க இல்லையா. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா, நீங்க அதுக்கான மேகசீன்ஸ் அதெல்லாம் பாப்பீங்களா? இதுக்கு முன்னாடி மேகசீன்ஸ் தானே, இப்பதானே கூகுள் ஆண்டவர் இருக்காரு இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
1: மேடம், ஃபாலோ பண்ணலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. கஸ்டமர்ஸுக்கு வந்து அப்டேட்டட் வேணும். நாங்கள் அதான் நீங்கள் கேட்ட மாதிரி 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச ஷோரூம் இன்னைக்கு 1 lakh ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருப்போம், என்ன வைக்கிறது? அப்டேட் ஆகலைன்னா எப்படி வைக்கும்?
0: அதான் கேட்குறேன்.
1: நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஷோரூம்ல வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வரும்போது அதே வச்சுருந்தா நீங்கள் ஓடிடுவீங்க, வருவீங்களா? நீங்கள் ஒரு ஒரு தடவை எங்கள் ஷோரூம் வரும்போதும் நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் பார்க்கலாம் ஒவ்வொரு டைமும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் தான், நீங்கள் 5 வருஷம் வந்தாலும் அதே 50 பொருள் தான் வச்சுருப்பாங்க. பட் எங்கள் ஷோரூமில் நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்தது உங்கள் பையன் கல்யாணத்துக்கு வரும்போது அந்த ப்ராடக்ட் இருக்காது, கண்டிப்பாக மாடல் அப்டேட் பண்ணியிருப்போம், அப்கிரேட் ஆகிருக்கும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டாண்டர்டோனாக இருக்க முடியுது.
0: வெரி குட்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இந்த இடத்துக்கு வர்றதுக்கான உழைப்பு எவ்வளவு போட்டிருப்பீங்க? உழைப்பு தான் நமது பிரதானம், வந்து உழைப்பு தான் இல்லையா?
2: உழைப்புன்னு சொல்றத விட மேடம் ஆர்வம்னு சொல்லலாம்.
1: இந்த ஆர்வமோட சேர்ந்து
2: அது புஷ் பண்ணிருது நம்மள. இப்போ நம்ம வெறும் உழைப்பு மட்டும் வச்சிருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிச்சிரும். என்ன வேலை வேலைன்னு செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கனால அது புஷ் பண்ணுது. அடுத்தது என்னன்னு பாரு. அடுத்தது அது நமக்கு ரிஸ்கா இருந்தாலும் கூட, நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தாலும் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் விட மாட்டேங்குது. கண்டிப்பா பண்ணணும், அது என்னன்னு பாத்திரணும், நம்மளால முடியாததா இருக்காது, கண்டிப்பா அது முடியும்.
1: இந்த இன்டீரியர் டிசைனிங் பண்றீங்க இல்லையா, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க?
2: நாங்க ஆதியில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து மேனுஃபேக்சரர்ங்கிறதுனால ஆதியில இருந்தே இன்டீரியரும் கூடவே பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு பிராண்டா ப்ரமோட் பண்றது இப்ப நாங்க இந்த 1 இயரா பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, இப்ப உங்களோட பிராண்ட் ப்ரமோஷன் வேர்ட் ஆஃப் மவுத் தான் போயிருக்கும் இத்தனை வருஷத்துல. இப்ப அது எப்படி சாத்தியமாகுது? ரொம்ப ஈஸியா இருக்கா? அதுவும் ஸ்டில் உங்களுக்கு நேம் இருக்கிறதுனால.
2: கண்டிப்பா இன்னைக்குமே எங்க ஷோரூம்ல 10 walk-in வந்தா 5 customer 6 customer வந்து ரெஃபரன்ஸ்ல தான் வந்திருப்பாங்க. ஒரு 4 பேர் புதுசா ஆட் பார்த்து புதுசா வந்திருப்பாங்க. 6 customer அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல 10% நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். எத்தனையோ கஸ்டமர் நாங்க பாக்குறோம் கல்யாணம் ஆன புதுசுல வந்திருப்பாங்க, கை குழந்தை எடுத்துட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம்னு சொல்லி வாங்க வராங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு நாங்க ஒரு எல்கேஜி

0: யூகேஜியில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ப்ராடக்ட் வாங்க வராங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, மேடம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினேன், இன்றைக்கி என்னோடய கம்பெனிக்கு உங்கள் கிட்ட தான் எல்லாமே இன்டீரியர்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரௌட் மோமெண்ட்.
1: வெரி நைஸ், ஓகே. உங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் யாராக இருப்பாங்களே, உங்களை மாதிரி பெரிய ஷோரூம் வச்சுருந்தவங்களை பார்த்து, வெரி வே இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்னு சொல்லலை, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ், எப்படி அவங்க ஸ்க்ராச் டு ரிச்சஸ் அந்த மாதிரி வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? யாரே ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்களா?
0: அப்படி யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக எப்பவும் எடுக்கலை, ஒரு ஒருத்தரையும் ரோல் மாடலாக ஒரு ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிறது தான். எங்கே நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க கிட்டே இருக்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ரெகுலராக டே டு டே லைஃப்பில் இவங்க தான் அவங்க தான் பெரிய ரிச் பீப்புள் அப்படி இல்லை. நம்ம ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கூட அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து இங்கேயும் பார்த்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, நம்ம என்ன இங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் டயர்டாகி படுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன்.
1: இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வரேன், கோவிட் டைமில் உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருந்தது சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஷட் டவுன், ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க, எக்ஸப்ட் ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் எதுவுமே பெருசாக நடக்கலம்பாங்க. நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி இருந்தது
0: கோவிட் வந்து. இன்னும் ஒரு 20 வருஷம் கடுமையாக உழைச்சாதான் நான் வந்து ஜெயிக்க முடியும், காப்பாற்ற முடியும் இந்த நிர்வாகத்தேங்கிற நிலைமைக்கு தான் கொண்டு விட்டுச்சு
1: கோவிட்.
0: அது நிறைய பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம், சத்தியம் அதுதான். எல்லாத்துக்குமே எங்களை மாதிரி ஒரு நடுத்தர தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் அது ஒரு சில விஷயத்தையும் சொல்லி கொடுத்துச்சு, கண்டிப்பாக முடியும் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, பண்ணலாம் தாராளமாக, இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்ந்து உழைக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்துச்சு, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு கோவிட்.
1: ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இல்லையா, அப்போவே இந்த 1 lakh square feet இது வந்தாச்சு இல்லையா?
0: அப்போ தான் நாங்கள் அந்த கோவிட் டைமில் தான் அக்ரெசிவாக நாங்கள் நிறைய ஸ்டோர் போட்டிருக்கோம். 3 stores வந்து அந்த டைம் தான் நடந்துச்சு.
1: ஏன்னா இது டோட்டல் ஷட் டவுன் இல்லையா, டோட்டல் ஷட் டவுன் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். அப்போ உங்களது வந்து ஒரு ஓப்பனே பண்ண முடியல அப்படிங்கும்போது பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன யோசிக்க முடியும் இல்லையா? அப்படி தான் எல்லாருக்கும் இருந்தது தான். அதை நான் சொல்லிட்டேனே, ஃபுட் பிஸ்னஸை தவிர பெருசாக எதுவுமே நடக்கலை. ஒரு துணிக்கடை மூடிதான் இருந்தது, ஏதோ கல்யாணத்துக்கு கூட அவங்க பாதி கதவை திறந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஃபர்னிச்சருங்க, அப்போ வாழ்க்கையாக வாழ்வா சாவாங்கும் போது யாரும் ஃபர்னிச்சரை வாங்குற அளவு கூட யோசிக்க மாட்டாங்க, துணியாவது அத்தியாவசியத்தில் போயிடுது, இது அத்தியாவசியமும் இல்லை. அப்போ அது மீண்டு வந்து கூட உங்களுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த இதுலேருந்து வெளியில் கம்ப்ளீட்டாக எப்போ வந்தீங்க, எந்த வருஷம்?
0: இல்லை அப்படி கம்ப்ளீட்டாக வந்துட்டோன்னு இன்னைக்கு கூட சொல்ல முடியாதுங்க. வந்துடணுங்கிறக்காக தான் நான் சொன்னேன்னே, 10 வருஷம் நம்ம ஓடுனாதான் நம்ம அந்த 2 வருஷத்தோட லாஸ். ஏன்னா 1 மாதம் மேபி லாக்டவுனாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது யார் ஃபர்னிச்சருக்கு வருவா? அப்புறம் அவங்க அவங்களே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள், 1 மந்த் 2 மந்த் யாருமே பிஸ்னஸ் பண்ணாமல் எல்லாரும் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி வர்றக்கு யாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், யாருமே வரல. ஒரு 2-3 வருஷமே ஆச்சு எல்லாத்துக்குமே அது ஒரு ரெகுலர் ஆகிறதுக்கு. அதனால நாங்கள் அதை வந்து இன்னொரு 10 வருஷம் ஆகுங்கிறது, இன்னைக்கு இன்னொரு 5 வருஷத்துல நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு.
1: வெரி குட்,
0: அவ்வளோதான்.
1: இதை வந்து நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆண்டர்பிரனர், நீங்கள் ஒரு தொழில் முனைவர மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லேடிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க?
0: எதுக்கும் பயப்பட தேவையில்லை, துணிவாக செய்ய வேண்டியது தான், நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும், பயப்படக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். கிளாரிட்டியாக இருக்கணும், பயப்பட தேவையில்லை. நம்மனால முடியும்னு உங்களுக்குள்ளே ஒருத்தர் சொன்னாருன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
1: பட் லேடிஸ்க்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து இந்த காலத்தில் ரொம்ப பொருத்தமானதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரியே வந்து ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸோ இல்லை ஒரு துணிக்கடை, சாரி பொட்டீக்கு, ட்ரெஸ் பொட்டிக், ஏதாவது ஒன்று, இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்வீங்க?
0: இல்லை எல்லாமே மார்க்கெட்டில் மேடம், யார் பையர்ன்னு நினைக்கிறீங்க? நம்ம தான்,
1: நம்ம தான்,
0: லேடிஸ் தான் பையர். ஸோ லேடிஸை நம்பி என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், லேடிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் என்ன, நம்ம என்ன எதிர்பார்ப்போங்கிறது நமக்கு தானே தெரியும் ஜென்ஸை விட. இப்போ எங்கள் கடையிலேயே ஒரு ஷோரூம் ஒரு யாரோ ஒரு கஸ்டமர் வராருன்னா தனியாக வந்து பார்த்துட்டு போயிடுவார், அப்புறம் வைஃபை கூட்டு வந்து தான் நான் டிசைட் பண்ணுவார். ஸோ மேடம் தான் டிசைட் பண்ணும். ஸோ மேடமுக்கு தெரியும் எப்படி இருக்கிற கடையில் வாங்கணும் என்ன வாங்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தொழில் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். இதுக்கு நம்ம வந்து பொட்டிக் போடுங்க, என்ன என்ன லேடிஸ் தான் பொட்டிக் தானா அப்படி இல்லை. என்ன
1: ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், எத்தனையோ தொழில் இருக்கு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா,
0: ஆனால் எல்லாருமே அதான் மேடம் பண்றாங்க. லேடிஸ்னாவே ஒன்னா பொட்டிக்கு இல்லைன்னா வந்து பியூட்டிஷியன்ங்கிறாங்க,
1: இல்லை ஃபுட் பிஸ்னஸ் பண்றாங்களே. இங்கே கூட 2 பொண்ணுங்க வந்தாங்க காலேஜ் முடிச்சுட்டு, தோசை கடை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கையில் மூலதனமே இல்லாமல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நவ் இட் இஸ் ஸ்லோலி தே ஆர் பிக்கிங் அப். அந்த மாதிரி இப்போ நிறைய எல்லாருக்குமே அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்குது. இது ஆரோக்கிய

0: முக்கியமானதா நீங்க சொல்லுங்களேன்.
1: 100% இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ நான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டேன். பட் நம்ம இந்த ஜென்ரேஷனே இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வெளியே வந்து இன்னைக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருமே ஒர்க்கிங், எல்லா லேடிஸுமே ஒர்க்கிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது தான்.
0: வெரி நைஸ், ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத குறித்து தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:00 டீ டைம் நிகழ்ச்சி, 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 கெட் செட் கோ தி கேம் ஷோ, மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறும் உரம் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீ முதா அவர்கள். இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குநர் BR பந்துலு அவர்கள். 10:00 மெலடி மெட்டுக்கள், 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

Russia morning. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தி

0: செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறியச் செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்துல இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியாலியை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு

அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்றுப் பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் முதலில் இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

இதுவரை பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டோம். இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை குறித்து பேச போறோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் 2010 வெளிவந்தது. தி கராத்தே கிட் அப்படிங்கறது இந்த திரைப்படத்தினுடைய பெயர். இந்த பெயர்லயே பார்த்தோம் அப்படின்னா 4 திரைப்படங்களுக்கு மேல வெளிவந்து இது வந்து தி கராத்தே கிட்டோட 5வது திரைப்படம், அதாவது இதே பெயரை கொண்ட ஒரு 5வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை யார் இயக்கியிருந்தாங்க அப்படின்னா ஹரால்டு ஸ்வாட், அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்துல வந்து ஜேடன் ஸ்மித் வந்து முதல்ல அறிமுகமான திரைப்படம் இது. இதுல வந்து ஜாக்கி ஜான் வந்து நடிச்சிருந்தாரு, அவர் தெரியும் நமக்கு, ஒரு பெரிய லெஜெண்ட். சோ இந்த திரைப்படம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கராத்தே கிட் அப்படிங்கிற இந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இதுல வந்து கராத்தே விட குங்ஃபுவா அதிகமா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் ஒரு பையன் அவங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியூர்லேருந்து அவங்க அம்மாவுக்கு மாற்றலாகி அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த பையன் வந்து வேற ஒரு ஊருக்கு வரான். ஆக்சுவலாக வரும்போது அந்த பையனுக்கு அந்த ஊரோட அந்த சூழல், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது. ஏன்னா ஒரு 12 பையன் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அவனுக்கு அந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு மனசான்னு சொல்லுவான்ல நம்ம, அந்த மாதிரி அவனுக்கு வந்து போகலானும் இருக்குது போகக்கூடாதுன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு மனசில் அவன் வந்து அந்த ஊருக்கு வரான். அந்த ஊருக்கு வந்த பிறகு அவனுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் அந்த ஊரில் நடக்குது அப்படிங்கிறத தான் அந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் குங்ஃபு அந்த கலையை வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை குறித்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது வாமனன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம தி கராத்தே கிட் அப்படின்னு சொல்லி 2010 வெளிவந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பையனோட பேர் வந்து ட்ரே அப்படிங்கிறது. அவனோட தாய் ஷெரி அவங்க கூட வந்து வரான். எந்த ஊருக்கு வரான் அப்படின்னா பீஜிங் வந்து வரான். அவனுக்கு வந்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரோட எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசா தெரியுது. அதனால அந்த ஊருக்கு வந்ததும் அவனுக்கு எல்லாரும் கூடயும் பழகிறதுக்கோ இல்ல வெளியில போறதுக்கோ இந்த மாதிரி எதற்குமே விருப்பம் இல்லாம இருக்கிற ஒரு பையன். ஆனா அங்க வரும்போது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கிடைக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து மெய்யிங் அப்படிங்கிறது. அந்த பொண்ணுக்கு 14 ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்படி இவங்க இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அப்போ அங்க வந்து இன்னொரு பையன் வரான். அவனோட பேர் வந்து சிங் அப்படிங்கிறது. அவனை பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு பையனா இருக்கான். அந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட வந்து வம்பு பண்ணுறான். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து அவனோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு வந்து அவனோட ஃப்ரெண்டு. ஆனால் வந்து அந்த பொண்ணு கூட இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் வந்து கொஞ்சம் இது பண்ணுறான். அப்போ தான் அந்த பையன் முதன் முதலில் யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னா ஹான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறான். அந்த ஹான் தான் வந்து ஜாக்கி சான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய மருத்துவ முறைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த பசங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க, என் கூட வந்து வம்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அந்த பசங்க இயல்பாகவே கெட்டவங்க கிடையாது, அவங்களோட மாஸ்டர் அவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து இரக்கம் இல்லாமல் இருக்கணும், யார் மேலேயும் வந்து இரக்கம் காட்டக்கூடாது, அதுதான் வந்து குங்ஃபு கலையை கற்றுக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த பசங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த பையன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த ஹான் அப்படின்னு சொல்கிற ஜாக்கி சான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ஒரு குங்ஃபுல கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து குங்ஃபு கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், முதல்ல உன்னை நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், அதனால் உனக்கு குங்ஃபு கற்றுக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களோட ஸ்டூடியோ அதாவது குங்ஃபு ஸ்டூடியோவுக்கு போகிறான்.

போனோம்னா அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற லீ இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் இரக்கமில்லாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன சமாதானம் பண்ண வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஏளனம் பண்ணுறாரு. கூடவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செங்குன்னு அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து குங்ஃபூவில் நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் முடிச்சு அந்த பையன் ஒரு மாஸ்டராக ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையன் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேக்கு வந்து சவால் சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ எனக்கு குங்

வைக்கிறேன். நீ வந்து அதுவரை இந்த செங் அப்படின்னு சொல்கிற இந்த பையனையும் அந்த பையன் கூட இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்க, மற்ற பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களும் இவங்க கூட இனிமேல் வம்புக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்பாக, அவனுக்கு ஆதரவாக கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவர் வெளியே வராரு. அதற்கு பிறகு என்ன நடக்குது, இந்த பையன் என்னெல்லாம் கற்றுக்க போகிறான் அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கோவா படத்துலேருந்து.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இத சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: இன்று 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு இதை கராத்தே கேட் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வெளிவந்த இந்த திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு இப்ப குங்ஃபு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டாரு. சரி, குங்ஃபு அவர் எப்படி கத்துக் கொடுக்கிறாரு அப்படின்னா, தினசரி வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக குங்ஃபு வந்து அவர் கற்றுக் கொடுக்குறாரு. கூடவே அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து ஃபைட் பண்ணும்போது நீ கொடுக்குற அந்த பஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச் கூடவே வந்து உன்னோட அந்த பவர் இதெல்லாம் தாண்டி உன்னை எது ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா, உன்னோட அமைதியும் உன்னோட முதிர்ச்சியும் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். ஸோ குங்ஃபுலாம் நீ தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நீ கற்றுக்க வேண்டியது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி அவனுக்கு ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறாரு. கூடவே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வந்து இவனை வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து என்ன பாக்குறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு நாகப்பாம்பு மாதிரி, அந்த பாம்பு மாதிரி ஒரு அசைவுகளை வந்து அவங்க பண்றத வந்து பாக்குறாரு. அதை வந்து அந்த பையன் நல்லா உள்வாங்கிக்கிறான். அந்த பையனுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா தெரியுது. பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா குங்ஃபுல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவனுக்கு இடையில வந்து கிடைக்காம போகுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க உன்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது, அதனால இந்த பையன் கூட மறுபடியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கிடையில அவர் இருக்கார் இல்லையா, யாரு, நம்ம ஜாக்கி ஜான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மிகுந்த மன அழுத்தத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு வந்து புரிய வருது. காரணம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்து அவரோட காரையே அவர் வந்து அடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருக்கு தெரியும், அவரோட ஒய்ஃபும் அவரோட 10 வயது மகனையும் ஒரு சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அதில் வந்து இந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதனால் இதுக்காக இந்த ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம், அதனால் என்னை நான் தண்டிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நினைவு நாள் வரும் இல்லையா, இந்த காரில் வந்து இவங்க பயணம் செய்து அந்த நாளில் வந்து அவங்க இறந்து போன அந்த நாளுக்கும் அந்த காரை ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காரை உடைக்கிறாரு. அதுதான் வந்து அவர் ஒவ்வொரு முறையும் செஞ்சிட்ருக்காரு, ஒவ்வொரு வருடமும் இதை வந்து பண்ணிட்டுருக்காரு அவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சரி, அவனு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவர் எனக்கு குங்ஃபு கற்றுக் கொடுக்குறாரு, இவர் அந்த ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் இல்லையா, அந்த மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரக்கு அவருக்கு என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து முடிவு பண்ணுறான். இதற்கடையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, காதல் சொல்ல வந்தேன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹான் அவர் வந்து தீவிர மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த பையன் இவரோட மன அழுத்தத்துலேருந்து வெளிவரதுக்கு என்னால் எவ்வளோ உதவ முடியுமோ அவ்வளோ உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. கூடவே இந்த பையன் நிறைய குங்ஃபு வித்தைகளையும் அதே நேரத்தில் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையனை இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானும் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில் இந்த மெய்யிங் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு. அவன் மேலே இருக்கிற தவறுகள் என்னெல்லாம் அதற்காக மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி அதை வந்து ஹான் அவரோட உதவியோடு எழுதி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவும் அவனோட மன்னிப்பை வந்து ஏற்றுக்கிட்டு சரி நான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என்னோட பொண்ணு உன்னோட போட்டியில் வந்து கலந்துக்குவா, உன்னோட போட்டியில் வந்து அவள் வந்து ஒரு பார்வையாளராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுக்குறாரு. கூட பார்த்தோம் அப்படின்னா போட்டி வந்து ஆரம்பிக்குது. போட்டி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் அங்கே குழுமி இருக்கிறாங்க. அந்த பையனுக்கும் ஒரு படப்படப்பு, நம்ம வந்து ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், கூடவே அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஹான் மேலே இருக்கிற நம்பிக்கை, அவனோட குருவாக நினைக்கிறார் இல்லையா அந்த ஹான் மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கான். போட்டியோட ஆரம்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட

எதிராளிகளை தோற்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரையிறுதி போட்டி வரும் இல்லையா, அப்போது லீ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் இருக்காரு, அந்த மாணவன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ குங்ஃபூ அதாவது அந்த போட்டி நடக்கும்போது நீ வேணும்னே அந்த பையனை வந்து காயப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து உத்தரவு போடுறாரு. ஆனால் இந்த பையன் தயக்கத்தோட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து இது சரியான வழிமுறை இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. ஏன்னா வந்து ஒரு போட்டியாளரை வந்து நம்ம ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா, அந்த விதிமுறையை தாண்டி தாக்குறது அப்படிங்கிறது சரியானது இல்லையா இல்லையா. அதனால் அந்த பையன் தயங்குறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பையன் போட்டி அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட காலில் பலமாக அடிக்கிறான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பையனையும் தகுதி நீக்கம் செய்கிறாங்க. ஆனால் ட்ரே வந்து அடுத்ததாக வந்து ஒரு இறுதி போட்டிக்கும் போகணும் இல்லையா, அந்த இறுதி போட்டிக்கு இப்போ போகிற ஒரு நேரம். ஆனால் அவனோட காலை வந்து குணமாக்கணும், ஏன்னா கால் வந்து ரொம்ப அடிபட்டு அந்த பையன் வந்து இருக்கான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கிட்டே கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை கலந்துக்க விடுங்க, ஏன்னா வந்து இது என்னோட ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து உங்களோட ஒரு பலத்தை காமிக்க வேண்டிய ஒரு நேரமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நீ வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சம்மதிக்கிறாரு. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது சத்தியம் படத்துலேருந்து.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 7411.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். காரணம் இப்ப இறுதிப் போட்டியும் தொடங்கிருச்சு. இறுதிப் போட்டியில லீ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அந்த பையனுக்கு வந்து காயம் பட்டிருந்தது இல்லையா, ட்ரேயோட காலில் காயம் பட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காயத்தை வந்து அவர் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி ஹார்ன் வந்து சரி பண்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காயம் பட்ட காலிலேயே அவனை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. ஆனா அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் கூட அந்த பசங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் காயம்பட்ட கால்லேயே அந்த பையன் வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் கூட தான் இப்போ இறுதிப் போட்டியில் மோதிட்டு இருக்கான், செங் அப்படிங்கிற பையன். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ரே அவன் ஏற்கனவே ஒரு கோயிலில் அந்த பாம்பு மாதிரி ஒரு அசைவில் ஒரு இதை பார்த்தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சியை செஞ்சு இந்த பையனை வந்து தோக்கடிக்கிறான். ஸோ தோக்கடிச்சோடனே அந்த வகுப்பு தோழர்கள் எல்லாரோட மரியாதையும் இவனுக்கு வந்து கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா, விடாமுயற்சியாக இவ்வளவு வருடங்கள் குங்ஃபு அப்படிங்கிறது வந்து தெரியாமலேயே குங்ஃபு பழகிட்டு இத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹான் அவர்களை வந்து தன்னோட மாஸ்டராக ஏற்றுக்கிறாங்க. இப்படி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து முடிச்சிருப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, அரையன் 305 கடவுள் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 2010 வெளிவந்த த கராத்தே கிட் அந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசணும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் மணி 1:45 கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.

0: போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்பாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும்போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும் விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மகளிர் சக்தி மற்றும் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.

0: தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மொஹரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
3: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான் வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121 பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
6: சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், திருப்பூர்ல

அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கும்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஊட்டியில் அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே தூறலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்ப வெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCHல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற திட்டம் தேசிய ஆயுஷ் திட்டம். தேசிய ஆயுஷ் திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசால் 2014 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய நிதியுதவி திட்டமாகும். பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றை மேம்படுத்துவதும் மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவையை வழங்குவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த தேசிய ஆயுஷ் திட்டத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மருத்துவ சேவைகள். அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ் மருத்துவ பிரிவுகளை ஏற்படுத்துதல், அவசியமான மருந்துகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல். இரண்டாவதாக ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள். நாடு முழுவதும் ஆயுஷ் முறையிலான சுகாதார மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. மூன்றாவதாக மருந்து உற்பத்தி மற்றும் தரம். ஆயுஷ் மருந்துகளின் தரத்தை உறுதி செய்தல் மற்றும் மூலிகை செடிகளை பயிரிடுவதற்கு ஊக்கமளித்தல். நான்காவதாக நிதி பகிர்வு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பொதுவாக 60:40 என்ற விகிதத்தில் நிதியானது பகிரப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த தேசிய ஆயுஷ் மருத்துவ திட்டம் வந்து மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் மலிவான விலையில் ஆயுஷ் மருத்துவ சேவைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடனேயே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பதில் மக்களுக்கு இருக்கும் இடைவெளிகளை குறைப்பதற்காக மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து ஆயுஷ் மருத்துவ திட்ட தீர்வுகளை கண்டு வருகிறது. பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் மற்றும் தொலைதூர இருக்கும் மக்களிடம் ஆயுஷ் மருத்துவ சேவைகளை கொண்டு சேர்ப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். தேசிய ஆயுஷ் மருத்துவ திட்டமானது இந்தியாவின் பழம்பெரும் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளை பற்றிய அறிவினை நோய் தடுப்புக்கு பயன்படுத்தவும் ஊக்குவிக்கவும் முற்படுகிறது. இதுவரைக்கும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல தேசிய ஆயுஷ் திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
7: நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
8: இனி தொடர்வது திரை இசை.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும். போன வாரம் சந்தித்தோம், இந்த வாரம் வந்துட்டு இன்னும் பயனுள்ள தகவலோட நானும் ரெடியா இருக்கேன், ஆர்ஜே ஜீவாவும் ரெடியா இருக்காரு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பாக்கலாம்.
1: சென்ற வார நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மயக்கவியல் துறை சார்ந்த நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்றைக்கு வந்து உங்ககிட்ட நாங்க வலி மேலாண்மை பெயின் மெடிசன்ஸ் அப்படின்னு இப்ப சொல்றாங்க, நாள்பட்ட வலிகள் நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அந்த நாள்பட்ட வலிகள் அப்படிங்கறது என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்டாகவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய தகவல் ஷேர் பண்ண போறீங்க, சொல்லுங்க டாக்டர்.
2: கிரானிக் பெயின், இந்த நாள்பட்ட வலிங்கிறது வயசானவங்களுக்கு வர்ற வியாதியாக முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் யோக காலத்தில், ஃபோன் யூஸ் பண்ணுற இந்த காலத்தில், சின்ன வயசு குழந்தையிலிருந்துட்டு வயசானவங்க வரைக்கும் இந்த கிரானிக் பெயின்கிறத வந்துட்டு, இந்த நாள்பட்ட வலிங்கிறது எல்லாத்தையும், இந்த ஏஜ் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லாத்தையும் வந்துட்டு பாதிச்சிட்ருக்கு. இதுக்கு பொதுவான காரணிகள் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு காரணம் என்னன்னு சொல்லுவோன்னா, நான் வந்துட்டு மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. மூவ்மெண்ட் இஸ் மெடிசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, நம்ம கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது முதன்மையான காரணம். ரெண்டாவது காரணம், அவங்களோட ஜீன்லேயே வந்துட்டு அவங்க அந்த வலியை வந்துட்டு அவங்க வந்துட்டு உணர்ற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி இருக்கிறவங்கள விதமாக ட்ரீட் பண்ணணும். இதில் இருக்கிற முக்கியமான தடைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பேஷண்ட்டு எனக்கு வந்துட்டு வலி இருக்குங்கிறத வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அது வந்துட்டு என்ன ஸ்டேட்னா வந்துட்டு எனக்கு இது எப்படி வரலாம் அப்படிங்கறத வந்து ஒத்துக்காமல் இருக்கிற ஒரு மனநிலை, அதனால ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும். ரெண்டாவது, அவங்க நம்பினாலும் இப்போ வந்து அடிபட்ட ஒரு காயம்னா வந்துட்டு அந்த இடத்துல வலிக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்ந்துருக்காங்க. அதனால இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அனுதாபத்தோடு அவங்கள இது பண்ணுவாங்க. இந்த நாள்பட்ட வலி எப்படின்னா, இப்போ வந்து முழங்கால் வலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா வந்துட்டு முழங்காலுக்கு வலிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஒரு நாளைக்கு வலிக்கும் ஒரு நாளைக்கு வலிக்காது. அதனால வந்து அந்த குடும்பத்தாரோட அந்த அனுதாபம் இல்லாமையே போயிடும். இது வந்து உனக்கு எப்பவுமே வலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பெரியவங்க வந்து சொல்லுவாங்க மூட்டிலாம் வலிக்குதுப்பா, தோள்பட்டை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனுதாபம் இன்மையும் இந்த வந்துட்டு தடைகளுக்கெல்லாம் இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாட்பட்ட வலியோட இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் போராட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களே நம்புறதும் வந்துட்டு சிரமமான விஷயமா இருக்கு. என்னால நான் சரியா எக்ஸசைஸ் பண்ணாதனாலயோ, சரியாம எடை அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த வலி வந்துச்சு, அதுவும் ஒரு பிரச்சனை. வெளியே இருக்கிறவங்க கூட இருக்க அந்த சப்போர்ட், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைக்காம இருக்கிறதும் ஒரு பிரச்சனை. இது ரெண்டையும் சேர்த்து அவங்க மனநலத்தையும் பாதிக்குது. இது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இது ஒரு சைக்கிள் ஆயிடுது. உடம்புலயும் வலி, மனசுலயும் வலி, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இது நாள்பட்ட வலி கொஞ்சம் ட்ரீட் பண்றதுக்கு சிரமமான வழியா வருஷ கணக்கில் இதை தள்ளி போடும் போது ஆயிடுது. ஃபைப்ரோமயால்ஜியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல வந்துட்டு குறிப்பா பெண்கள் எல்லா இடத்துல தொட்டாலும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. கையில வலி இருக்கு, காலில் வலி இருக்கு, என்னால காலையில எந்திரிச்சாவே வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது, உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கு, படுத்திருந்தாலும் வலி இருக்கு, எந்திரிச்சு நடந்தாலும் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு 5 காரணங்கள், விட்டமின் குறைபாடுகள், சரியான உடற்பயிற்சி இல்ல, உணவு பழக்கம் சரியில்லாம இருக்கு, எண்டோக்ரைன் ப்ராப்ளம், தைராய்டு, அந்த விட்டமின் டி அது மாதிரி, இல்ல வந்து ரத்தம் கம்மியா இருக்கிறதும் காரணமா இருக்கலாம். இதையும் தாண்டி உலகம் ஃபுல்லா வந்து இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிற வந்துட்டு நோய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைப்ரோமயால்ஜியாவை நம்ம வந்து முதல்ல கண்டறியணும். நீங்க ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட மட்டும் போறீங்கன்னா உடம்பு வலியமா ஒரு 2 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க, நீங்களும் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு விட்டுருவீங்க. ஸோ இது வந்துட்டு இது மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் போயிட்டு, இல்ல வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், ருமட்டாலஜி இவங்க கிட்ட போகும்போது

0: போதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு அவங்களால வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிறைவான வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை தர முடியும். நம்ம இந்த மாடர்ன் இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்னென்ன நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கழுத்து வலி பார்த்துடலாங்க. கழுத்து வலியில வந்துட்டு பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்சது டிஸ்க்னால வர ப்ராப்ளம் மட்டும்தான். எதா இருந்தாலும் வந்துட்டு நம்ம கிட்ட இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ வந்து ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் சென்டர்ல எனக்கு வந்துட்டு எம்ஆர்ஐ எடுங்கனா எடுத்துருவாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்க் பல்ஜுன்னு கொடுத்துருக்கோம், அதை பிடிச்சிக்குவாங்க. அது அவங்களோட மனசுலையும் பதிவாயிரும். நீங்க என்னதான் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு வர்ற வழியில கழுத்து வழியாகட்டும் இடுப்பு வழியாகட்டும் வெறும் 5% மட்டும்தான் டிஸ்க்னால வர்ற பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்தீங்கன்னா உங்களோட வலிக்கான காரணம் டிஸ்கா, எலும்புல இருந்து அந்த வலி தோன்றுதா, இல்ல நரம்பா, இல்ல வந்து தசை வந்துட்டு ஃபுல்லா ஸ்ட்ரென்தா இல்லாதனால தசைனால வலி வருதா, வீக்கா இருக்கு அதனால இது வந்து பேலன்ஸ் பண்றதுனால டயர்டாயி வருதா அப்படிங்கறது வந்து அவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும். சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கழுத்து வலி இப்ப ரொம்ப காமனா இருக்கிறது இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம கீழே கொஞ்சம் போன் பார்த்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு கழுத்து தசையெல்லாம் பயங்கரமா டயர்ட் ஆயிரும். அது வந்துட்டு மறுபடியும் இது பண்ணும்போது இந்த பக்கம் தலையை திருப்பும் போது பயங்கர வலி கொடுக்குங்க. இது வந்து ரொம்ப கம்மியா யங் ஜென்ரேஷன்ல ரொம்ப காமனா பார்க்க முடியுது இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். இதுக்கு ப்ராப்பரா ரீஹபிலிட்டேஷன் அப்புறம் ட்ரிகர் நீடில்ஸ் சொல்லிட்டு தசையை ரிலாக்ஸ் பண்றதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ், அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இது எல்லாமே கூட பண்ணணும், பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். இது எல்லாமே நெக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே வயசானவங்களுக்கு வேற காரணிகளா இருக்கும். நம்ம சென்டர்ல டிஸ்க் இருக்கு, அது கூட சைட்ல இந்த பக்கம் தலை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புறதுக்கான பேஷட் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து தேய்மானம் வந்தாலும் அந்த பின் பண்ட வந்து வலிக்கும், இல்ல தலை இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பும் போது பயங்கரமான வலி கொடுக்கும். காமனா சொல்றவங்க வந்து நான் டிரைவிங் பண்ணும்போது நேரா பார்க்கும் போதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இந்த பக்கம் சைட்ல திரும்பி மிரர் பார்க்கும் போதோ இல்ல அந்த பக்கம் திரும்பும் போது பயங்கர பளீர்னு ஒரு வலி, திருப்பவே முடியல அப்படின்ட்டு சொல்றவங்க நிறைய. அதை வந்து கரெக்டா அந்த மேல் தலைக்கும் நெக்குக்கும் கனெக்ட் பண்ற, கழுத்துக்கும் கனெக்ட் பண்ற ஜாயிண்ட் இருக்கு, அந்த C1 C2 ஜாயிண்ட்னு அந்த இதுல வர்ற வழியினாலதான் இது இருக்கு. இது வந்துட்டு நீங்க ஸ்பெஷலிஸ்ட் போனா மட்டும்தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை இது பண்ண முடியும். அடுத்து தோள்பட்ட வலி. தோள்பட்ட வலியில வந்துட்டு காமனா என்ன இது பண்ணுவாங்கன்னா ரெண்டு காரணத்தினாலதான் உங்களுக்கு தோள்பட்ட வலி வரும். ஒன்னு சக்கரை இருந்தாலும் இல்ல தைராய்டு இருந்தாலும். தோள்பட்டையில வலி வர்றது 3 ஸ்டேஜா வரும். ஃபர்ஸ்ட் வலி மட்டும் வரும், அடுத்தது வலி வரும், பாதி வந்து கையை வந்து இன்னொரு கையை பிடிச்சி தூக்க முடியும், 3வது ஸ்டேஜ் வலி கம்மியாயிரும் ஆனா கையை மேலவே தூக்க முடியும். இது வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ங்கிறது வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். ஆனால் சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஊசி தாங்க. நீங்கள் மாத்திரை எவ்வளவோ எடுக்கலாம். நான் வந்து என்னோட 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட் வந்தாங்க வலியோடு வர்றாங்க, நைட் என்னால் இந்த பக்கம் படுத்து தூங்க முடியல அப்படின்னா மேஜிக்னு தான் சொல்லுவேன். ஒரு ஊசி ஆனால் வந்து உங்களோட வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா வந்து தோள்பட்ட வலி அந்தளவு வலிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா ஒரு ஊசி, இல்லைன்னா கடைசி ஸ்டேஜில் வந்தீங்க பிடிப்போட வந்தீங்கன்னா ரெண்டு ஊசி. என்னன்னா அந்த மருத்து போற ஒரு ஊசி போடுவோம், ஊசி போட்டு இந்த தோள்பட்டைய வந்து அந்த இருகுன ஜவுல்லாம் அசைச்சு விட்டுறலாம். இன்னொன்று வந்துட்டு மறுபடியும் அந்த பிடிப்பு வராமல் இருக்குது இன்னொரு இன்ஜெக்ஷன். எதுவுமே பெயின்ஃபுல்லாக இருக்காது. இந்த டே கேர்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலாம். தோள்பட்ட வலிக்கான இது நிவாரணங்க. கழுத்து வலிக்கும் அதே மாதிரி வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த தேய்மானம் எங்க இருக்கோ அந்த நேரத்தில் பார்த்துட்டு புதுசாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப இப்போ தான் வந்து பரவலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் திஷு மீல் சிகிச்சை, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற உயிர சத்துக்கள், க்ரோத் ஃபேக்டர்ஸு, ஸ்டெம் செல்ஸு இதெல்லாம் எடுத்து எந்த இடத்துல தேய்மானம் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக ப்ரிசிஷனாக நம்ம ஃப்ளூரோஸ்கோப்பி இல்லை எக்ஸ்ரே கைடடாக இல்லை சிடி கைடடாக போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம். அந்த இடத்துல ஒரு காயம்பட்ட மாதிரினு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த இடத்துல மருந்து போடும்போது சீக்கிரமாக குணமாயிரும். இல்லை ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அபிலேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். வலி தான் உங்களுக்கு பிரச்சனை, மற்றபடி வேற ஒன்றும் நம்ம ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை, மாத்திரையும் லாங் டேர்ம் எடுக்க தேவையில்லை. ஏன் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிற வலிக்கு உடம்பு ஃபுல்லாக மாத்திரை கொண்டு போயிட்டு மற்ற கிட்னிஸையும் லிவரையும் டேமேஜ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துலயே போய் திருளியுமா அந்த இதை வந்து எப்படி ரேடியோ ஃப்ரீக்வன்சி, பேரே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் தான், கூல்டு ஆர்எஃப் தான் அதுக்கு பேர். என்ன பண்ணணும்னா போயிட்டு அந்த இடத்துல நம்ம சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ரேடியோ எப்படி ஒரு ஃப்ரீக்வன்சியில் கேட்குதோ அதே மாதிரி வலியோட இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் போயிட்டு இந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். உங்களுக்கு வந்து நாள்பட்ட வலி மருந்துகளும் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு வலியும் நிவாரணம் ஆயிருந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆயிரும்.
1: ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வலிகளுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான சிகிச்சை முறைகள், அதுக்கு வந்து சரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்கள் வலி மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலும் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: டாக்டர், இன்னைக்கு வந்து நீங்க வலி மேலாண்மை சொல்லும் போது ஒவ்வொரு வலிக்கும் வந்து ஒவ்வொரு காரணம் இருக்கும், அதற்கான சரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா சரியா போயிரும் சொல்றேன். சோ வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் இதுதான் வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் வந்து பயன்படுத்தும் போது சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் வரும். சோ வந்து இந்த மாதிரி சிறுநீரக கோளாறு, அதுக்கப்புறம் சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பொதுவா ஒரு விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: இது நீங்க மத்ததெல்லாம் வந்துட்டு எப்படி மாயை உண்மை இல்லைங்கிறது, இதோ இது வந்து 100% உண்மை. வலி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி வலி ஆகட்டும், இடுப்பு வலி ஆகட்டும், ஒரு பார்மசியில போயிட்டு வலி மருந்தை சாப்பிட்டுறீங்க, இது மாதிரி கண்டினியூஸா திரும்ப திரும்ப அந்த வலி மருந்து சாப்பிடும் போதும் மருந்துகளுமே கிட்னியும் லிவரையும் பாதிப்படையும். அதனாலதான் நம்ம வந்து இந்த பெயின் ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு இடத்துல வலி இருக்கும் போது உடம்பு ஃபுல்லா வந்துட்டு மருந்து தேவைப்படுது அப்படிங்கறத முத கேள்வி. இடத்துல கொடுக்கற மருந்து அந்த இடத்த விட்டு அந்த ஒரு சென்டிமீட்டர் விட்டு வேற பக்கம் போகவே போகாது. அந்த அளவு பிரிசிஷனா கொடுக்க வேண்டிய டெக்னாலஜி இருக்கும் போது, நீங்க இப்போ முட்டு வலின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. முட்டியில வலி வந்து நம்ம இந்தியால வந்து முட்டி வலி ஒரு 60 வயசுக்கு மேல இல்லாத ஆளே ரொம்ப கம்மியா, மினிமம் ஒரு 50-75 பேர்த்துக்கு முட்டி வலி வராம இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ முட்டி வலிக்கு தினமும் வந்துட்டு ஒரு வலி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கிட்னியும் சீக்கிரம் இதாயிரும், பிளஸ் வந்து லிவரும் வந்துட்டு அது மாத்திரையோட இதை பொறுத்து இதாயிரும், இல்லை டிபெண்டன்சியும் இதாயிடும், உங்களுக்கு கிட்னியும் டேமேஜ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம் இந்த முட்டி வலிக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வலிக்கான காரணங்கள் எது, எலும்பா, ஜவ்வா, இல்லை சுற்றி இருக்கிற

0: சதவீக்கா இருக்கா இல்ல நரம்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கிறோம். தேய்மானம் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஸ்டேஜ் ஒன்னு சொல்லுவாங்க, அங்கங்க மட்டும் அங்கங்க லைட்டா தேஞ்சிருக்கும், அந்த மேல இருக்க அந்த ஜவ் மட்டும் லைட்டா கொஞ்சம் கிளிசல்லா இருக்கும். ஷாக் அப்சர்வர்ஸ் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா எப்படி நம்ம வண்டியில சத்தம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது காயம்னு சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உயிர் சத்து, இது ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ங்கிறது அட்வான்ஸ்டு ஸ்டெம் செல்ஸ். நம்ம தொப்புள் கொடியெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் வந்துட்டு அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு இயந்திரத்துல தான் கட்டி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்பவும் நம்ம வந்து பிறந்த குழந்தையோட கார்ட் பிளட்ல இருந்துட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புலயும் பெரியவங்க உடம்புலயும் ஸ்டெம் செல்ஸ் அங்கங்க இருக்கும். இந்த எலும்பு மஞ்சை அப்புறம் வந்து தொப்புள் சுத்தி இருக்கிற இந்த கொழுப்புகளுக்கு நடுவுல எல்லாம் சின்ன சின்னதா ஸ்டெம் செல்ஸ் அளவான இடத்துல இருக்கும். அதுக்குன்னு தனி மெக்கானிசம், தனி ஒரு முறையில அந்த ஸ்டெம் செல்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம முட்டிக்குள்ள செலுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த தேய்மானம் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இது காயம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாயி உங்களுக்கு முட்டி வலி சரியாயிடும். அதுவே இப்போ கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சிறப்பான சிகிச்சை வந்துட்டு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை தான் இருக்கும். கடைசி ஸ்டேஜ் எதை சொல்ல வரேன்னா, எலும்போட எலும்பு மோதிருச்சு இல்ல கால் வளைவு இருக்கு அப்படின்னா அது கடைசி ஸ்டேஜ். அப்படி இருக்கிறதுக்கு இது பாரு, ஒரு சிலருக்கு ஆபரேஷன் இந்த வருஷம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், இல்ல வந்துட்டு ரொம்ப வயசு ஆயிடுச்சு 90 வயசு ஆயிடுச்சு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு என் உடம்பு இந்த முட்டி வலியை தாங்காமா முட்டி ஆபரேஷன் தாங்குமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த அபிலேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அபிலேஷன் கூல்ட் ஆரப் போயிட்டு அந்த முட்டி சுத்தி அந்த வலி நரம்புகளை மட்டும் ஸ்கேன் கைடா போயிட்டு அதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வேற வந்து நடக்கிறதுக்கோ இது வந்து டே கேர் ப்ரொசீஜர், காலைல வர்றீங்க இது முட்டி வலி இருக்கு ஸ்கேன் கைடா அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க, ஒரு மணி நேரத்திலே போயிட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் இன்னொரு டைப் ஆஃப் சிரமங்களும் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க, முட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் ஹெல்ப் தேவைப்படுமே, அதுக்கு ஆள் இல்லை எனக்கு, எல்லாம் பசங்கள்லாம் வந்து ஃபாரின்ல இருக்காங்க இல்ல வேற ஊர்ல இருக்காங்க, அவ்வளவு நாள் லீவ் போட்டு வர முடியாது, இப்போதைக்கு ஒரு ஊசி போட்டு விடுங்க, வலி மருந்துகள் எடுத்தா கிட்னி எல்லாம் போயிரும் சொன்னாங்க, வலியோடவே என்னால வேலை செய்ய முடியல, சும்மா வந்து பக்கத்துல இருக்கு கோயிலுக்கு போக முடியல, ஒரு விசேஷங்களுக்கு போக முடியல, நின்று உடனே நிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சிறப்பான சிகிச்சை, கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் முட்டி வலி இருக்கவங்களுக்கு. இதே வயசான இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கும் இதே சிகிச்சையை இது பண்ணலாம், இந்த வலியை மட்டும் நம்ம போய் நீக்கிற மாதிரி பண்ணிடலாம். பண்ணிட்டு அவங்களால எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து உணவுலையும் கொஞ்சம் புரதச்சத்து கால்சியம் சத்து இந்த விட்டமின் டி லெவல்ஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு சூப்பர் விஷன்ல அவங்களால பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்க இடுப்பு வலியிலிருந்து உள்ளான் நிவாரணம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஃப்ரீடம். அவங்க மற்ற மனிதர்களுக்கு பொதுவா பேசிக்கா என்ன இருக்கணும்னா, தன்னைத்தானே பாத்துக்கிறதுக்கு வந்துட்டு வயசான காலத்துல எந்த துணையும் இல்லாம என்னால வந்துட்டு மத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியல கூட என்ன மத்தவங்களை நம்பி இருக்க வேண்டியது இல்ல, சாப்பிடறதுக்கு வந்து மத்தவங்களை எதிர்பார்க்கறதோ இல்ல வந்து பக்கத்துல கூட்டு போறதுக்கு எதிர்பார்க்கறதோ இல்லாம என்னோட வேலையை நானே செஞ்சுட்டா அது போதும் தான் எதிர்பார்க்கறாங்க. மெயினா இந்த வயசானவங்களுக்கு இந்த கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன்ங்கிறது நிஜமாலுமே ஒரு வரப்பிரசாதம். நீங்க வந்து ஜீவா கேட்ட மாதிரி உள்ளா மருந்து எடுத்துக்கிட்டு கிட்னிய வந்துட்டு டேமேஜ் பண்ண தேவையில்லை, இதுக்கான சிறப்பான மருத்துவரை பாத்தீங்கன்னா உங்களோட வலிக்கு நிவாரணம் கிடைக்கும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில வலி மேலாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில வலி மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் குறித்து நீங்க நிறைய தகவல்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவாய், நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
2: இந்த வலி மேலாண்மையில பொதுவா வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் சொல்லுவோம். ஒரு டாக்டர் மட்டும் பாக்குறது கிடையாது. உங்களை ஆர்த்தோபிடிஷியன், எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர், பெயின்க்கு ஸ்பெஷலா வலிக்கு ஸ்பெஷலா ஊசி போடுற டாக்டர், மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சு உங்களோட வலியை எப்படி சிறப்பா வந்து நம்ம கம்மி பண்றதுங்கறத வந்து கலந்து ஆலோசிச்சு அதுக்கான உங்களுக்கான தீர்வை கொடுக்குறோம். முதல்ல உங்களுக்கு நாள்பட்ட வலி இருக்கு, எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியல, இல்ல இது மாதிரி எல்லாம் இருக்க சொன்னாங்க ஆனா என்னால பண்ண முடியல, வலியினால லைஃப்ல வந்துட்டு ஏற்படுற முன்னேற்றங்கள், இல்ல வந்து என்னோட ஃப்ரீடம், இல்ல என்னோட மூவ்மெண்ட், தனியா வந்துட்டு அந்த இண்டிபெண்டா இருக்கிறது வந்து என்னால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எங்களை அணுகலாம். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வலி மேலாண்மை மருத்துவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வலி மேலாண்மை டெம்பரரியா வலியை குறைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம இதுலயே வந்துட்டு ஓசோன் ஆபரேஷனே, டிஸ்க் கூட ஆபரேஷனே பண்ணாம நான் ஆபரேட்டிவ் மெத்தட்ஸ் மூலமா அந்த டிஸ்கோட சைஸ குறைச்சு இது பண்ண முடியும். அது மாதிரி இன்ஜெக்ஷன் தெரப்பி இருக்கு, பிசியோ தெரப்பி இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு டெய்லர் மேடா பண்ணி கரெக்டா உங்க வலியை குறைச்சு உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட இணைந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இது வரைக்கும் பேசுனத உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா தெளிவா பதில்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆகாஷவாணியில உங்களோட இணைஞ்சிருந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வானொலிங்கிறது ஒரு பெரிய, எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கிறவங்களுக்கு, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த ஆகாஷவாணி எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: மூன்று மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு

0: தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்-இல் 3:02 நேயர்கள் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேயர்கள், உங்களுக்கு பிடித்தமான, அதாவது 1950 1969 வரையிலான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்களை 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னோட 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 3 நாள் கழித்து, 3 அல்லது 4 நாட்கள் கழித்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலுக்கு, அதாவது லிசனர் சாய்ஸ்க்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அப்போ தான் மற்ற நேயர்களுக்கும் வழி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் ஆர்ஜே காவ்யா. முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வேளாலியூர் சாமிநாதன் பேசுறேங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: இன்னைக்கு மொகரம் நாளுங்க.
0: ஆமாங்க.
1: அதனால பாவமணி பாடலுங்க, எல்லாரும் கொண்டாடுவோம் இந்த பாடலை போடுங்க.
0: இதோ பாடல் உங்களுக்காக.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
6: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

0: 3:09 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தாராபுரம் நாடாளுமன்ற ஜோதி முத்து பேசுறேன்.
0: உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் தரலாம்?
1: பாட்டு விழிய விழிய என்ன வேலை, புதிய பூமியில் படப்பாடல் வேணும்.
0: இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. டீ டைம் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தாசரபட்டில இருந்து பாலசோனி பேசுறேங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அம்பிகாவதி படத்துல இருந்து கண்ணிலே இருக்குது என்ன, அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, இன்று இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. மூணு மணி 17 நிமிஷத்துல நேயர்கள் கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: மூணு மணி 22 நிமிஷத்துல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில விருப்பப்படணும்னு, உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னணிப்பு என்னோட 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குருணிக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி வசனுங்க.
3: உங்களுடைய விருப்ப பாடல்
4: கண்ணா நலமா படத்துல பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அந்த பாடு போடுங்கம்மா.
3: இதோ பாடல்

0: பேசும் அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள்.
0: பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை.
1: மன்னன் சாலமன் யோசித்தான்.

0: ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 4:02 நேயர்கள் அருமையான பாடல்களை கேட்டுட்டு ஜாலியா விளையாட போற நம்ம நிகழ்ச்சி என்ன அப்படின்னா கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி தான். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னோட 2312103, அதுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜிலையும் உங்களுடைய பேர் ஊர் சரியான பதிலையும் அனுப்பலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் ஆர்ஜே காவ்யா. பட் ஒன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம கேம் விளையாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி அறிவை மட்டும்தான் பயன்படுத்தணும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஆயுதம் அப்படிங்கறது அப்படின்னு நான் சொல்ல வர்றது போன், போனை தான் சொல்றேன். போனை யூஸ் பண்ணாம அறிவை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கேம் ஷோ விளையாட போறோம். கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி வித்யாசாகரோட மியூசிக்ல சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல ஒரு சாங்

0: 4 மணி 8 நிமிஷத்துல கேட் செட் கோ கேம் ஷோல இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேம் அதை சொல்லு, நாங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா விரும்பி படிச்சிருப்போம். இன்னைக்கு அதுல இருந்து தான் ஒரு கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, தமிழ்ல தொகைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். தொகைச்சொற்களா அப்படின்னா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கனி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, மா பழா வாழை அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அதே மாதிரி அதுக்குண்டான கேள்வியை நான் கேட்பேன். இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. கேள்வியை நான் கேட்பேன், அதுக்கான பதில நீங்க வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ இல்ல கால் பண்ணியோ சொல்லலாம். இப்போ ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க, நல்லா ஆன்சர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆலங்கம்போ சங்கீதன பகுதியில இருந்து ரிஜி குமார் பேசுறேன்.
0: ஓகே சார், கேம் என்னன்னு கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: ஓகேங்க சார், உங்களுக்கு உண்டான வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டான கேள்வி என்னன்னா, ஈஸியாவே ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கறனால நம்ம நேயர்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கறதுனால ஈஸியாவே கேட்டலாம். மூவேந்தர் அப்படிங்கறது தான். மூவேந்தர்.
1: மூவேந்தர்.
0: மூவேந்தர்னு நம்ம யார சொல்லுவோம்?
1: சேரன், சோழன், பாண்டியன்.
0: கரெக்ட், சரியான பதில சொல்லிட்டீங்க. சரியான பதில சொல்லிட்டாங்க நேயர். இது இதுதாங்க கேம், இதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம விளையாட போறோம். இது மாதிரி அடுத்தடுத்த காலருக்கு அடுத்தடுத்த க்வெஸ்சன் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு வந்துருங்க.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: இருக்கு. இன்னொரு படம் ஞாபகம் வரலைங்க, டக்குன்னு
1: ஞாபகம் வரலைங்களா? சரி, அடுத்த நேரத்தை கேட்டுடலாங்களா?
0: ஆ, வாய்ப்பு கொடுக்கலாங்க, கொடுக்கலாங்க.
1: வணக்கம், அடுத்த காலர் வரல. வாட்ஸ்அப்பில் யார் யார் பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெயஸ்ரீ வடவெள்ளியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணன் கொலுமன் கொண்டாரிலிருந்து போன கொஷினுக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறாரு. நம்ம நேயர்கள் எல்லாருமே இப்போ தான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டைப் பண்ணி முடிங்க, அதுங்களையும் ஒரு விளம்பரம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
3: நாளை மறுநாள்
2: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
3: நாளை மறுநாள்
2: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
4: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
5: அர்த்தமுள்ள அரட்டை.
4: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
6: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
4: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
7: குவிஸ் டைம்.
4: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
8: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
4: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: நாற்படை அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்லியிருந்தோம், அதுக்கு சரியான பதிலை நேர்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தாசர்பட்டி பகுதியிலேருந்து பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்கிறாரு. ரமா கோடம்பாக்கம் அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சதீஷ்குமார் கோவனூர்லேருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகானந்தா நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததான் கோணமலை ஆனந்தன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஜெய் ரித்விக், கனிஷ்க் அபினவ் அப்படிங்கிறவங்க சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து கணேஷ் சிறுமுகையிலிருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. விமலா பொள்ளாச்சியிலிருந்து சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போயிடலாம். ஐம்பொன் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஐம்பொன் அதாவது 5 வகையான பொன் எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 அப்படிங்கிற நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் சரியான பதில் அனுப்புங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2312101003 2317046 அப்படிங்கிற நம்பரை அழைத்து உங்களுடைய சரியான பதிலை சொல்லலாம்.

0: 4:16 நேயர்கள் கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, எப்படி விளையாடுறாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பொன்மடியில இருந்து தேனாமணியிடம் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நாற்படை, அதாவது நான்கு படை.
1: நான்கு படை வந்துங்க, யானைப்படை, குதிரைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை, காலர் தரை, கப்பற்படைன்னு வருங்க.
0: இல்லைங்க,
1: கப்பற்படை இல்ல. ஆனா யானைப்படை, குதிரைப்படை, காலாற்படை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு நேயர் லைன்ல இருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அப்படிங்களா?
0: ஓகேங்க சார்.

சரியான பதில் கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்லையும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வரதராஜபுரத்துலேருந்து கீதா, அவங்க இருந்துட்டு கீதா வரதராஜ் சண்முகானந்தா நகர்லேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சதீஷ்குமார் கணேஷ் சிறுமுகை பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் கணபதியிலேருந்து. அதுக்கப்புறம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. காஞ்சனா சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. மல்லிகா மருதாச்சலம் பிரியங்கா அவங்க எந்த ஊர்னா வதம்பச்சேரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து, பெரிய வதம்பச்சேரியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. திவ்யபாரதி நிர்மலா சிவசாமி சண்முகானந்த நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து, பாரதி மகாலிங்கம் கலிவகஸ் பகுதியிலேருந்து, சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து பெரியசாமி அப்படிங்கிறவங்க, குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. நிறைய நேர்கள் சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் அப்படிங்கிறது தான்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாற்பொருள் அதாவது நான்கு பொருள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணியும் சொல்லலாம், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுக்கு சரியான பதில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில. ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
2: சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேங்க மேம். நாட்பொருள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு.
2: சூப்பர், வெரி குட். இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாங்களா?
3: கேளுங்க மேம்.
2: இரு திணை சொல்லுவோம்.
3: அக்ரிணை, உயிரிணை.
2: வெரி குட். இதுக்கும் நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்க.
3: Thank you.
2: வாட்ஸ்அப்லயும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா, கோணமலை ஆனந்தன், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்புகுண்டான் பகுதியிலிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை மணிநகரம் பகுதியிலிருந்து சோமசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி கொடுத்திருக்கிறாங்க. மல்லிகா மருதாச்சலம், பிரியங்கா, அவங்க எந்த ஊர்ல இருந்தனா பெரிய வதம்புச்சேரியிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. சிந்து வாட்ஸ்அப்லயும் சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. பிரமிளா சென்னையிலிருந்து, ஜெயஸ்ரீ வடவள்ளி பகுதியிலிருந்து, நிவேதா துளசி பொள்ளாச்சியிலிருந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. வரதராஜ் கீதா சண்முகானந்தா நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. ஃபேஸ்புக்லையும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஷோல அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஐந்திலக்கணம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வைங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லயும், 0422 அப்படிங்கிற கோவை குண்டான முன்னணிப்பு என்னோட, 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்தும் உங்களுடைய சரியான பதிலை சொல்லலாம். இப்பொழுது பாடல்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: 4:44 நேயர்கள் கேட்டுட்டு கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
0: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி.
0: வெரி குட், சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்கள்ட்ட இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா? இருவினை, இருவினை நம்ம இதை சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமா கேட்டனோ? இருவினை. ஓகே, நன்றி. வாட்ஸ்அப்ல நிறைய நேர்கள் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஜெயகாந்த் அப்படிங்கிறவங்க கணபதி பகுதியிலிருந்து, ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க வடவெளி பகுதியிலிருந்து, சிந்து குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து, உடுமலையிலிருந்து சுடர் முருகானந்தம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலி பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏ கே பிரகாசம் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கோணமலை ஆனந்தன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரமா கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சுமதி கனகராஜ் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கலைச்செல்வி செங்கம்பள்ளி பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் பெங்களூர் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மல்லிகா மருதாச்சலம் பிரியங்கா அவங்க பெரியவதம்பச்சேரியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சி பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது

0: சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் செக்மெண்ட்ல சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நாலு மணி 4:53 நேர்கள் விளையாடிட்டு இருக்கிற இந்த ஷோ கெட் செட் கேம் ஷோ. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். இன்னொரு கேள்வியும் கேக்கலாங்களா?
3: சொல்லுங்க.
2: ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்?
3: ராமாயணம், மகாபாரதம், ஐம்பெரும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, ஞாபகம் வரல மேடம்.
2: வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேம்.
2: இரு வினை அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு யார் யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சனா திருப்பூர் பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி இப்போ வந்தவங்க. அப்புறம் சதீஷ்குமார் கோவனூர் பகுதியிலேருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தனகர், குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து, உடுமலை சுடர் சமூகானந்தம் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. ஜெயலட்சுமி ராஜவீதி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. மூக்கனூர் பகுதியிலேருந்து சபரி பிரியா சரோஜினி அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயகிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி அப்படிங்கிறவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னன்னு சொல்ற, ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம்? உங்களுடைய சரியான பதில 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் சரியான பதிலை அனுப்புங்க.

ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தான். நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா, உமா கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சோமசுந்தரம் ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜோதி நகர் பகுதியிலேருந்து அஜய் மகதி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்த் கணபதி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. வீரமணி நித்யா சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்ன அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்த நான் ஆர்ஜே காவ்யா. நன்றி நேயர்களே. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 சமூக ஆர்வலர் ஜெய் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க கூட பௌசியா. எஸ், இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க, எந்த கெஸ்ட் வந்திருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் சார்.
2: நன்றி, வணக்கம்.
1: உங்களை பற்றி சொல்லுங்க.
2: என் பெயர் மகேந்திரன். என்னை பற்றி பெரிதாக சொல்வதற்கு முன், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் நான் சமூக ஆர்வலராக எப்படி இந்த நிகழ்வுக்குள் வந்தேன் என்று சொல்வதில் தான் பொருத்தம் இருக்கும்.
1: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
2: அதை தொடர்ந்து ஒரு சிறு கதையல்ல, இது நிஜம்தான். எங்கள் பொள்ளாச்சி பகுதியில் காந்தி சிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சிலைக்கு நான் சிறு வயதாக இருக்கும்போதிருந்தே அந்த சிலைக்கு அங்கே படிகள் வைத்திருப்பார்கள். அந்த படியின் மேல் ஏறி கட்சிக்காரங்க இவங்க எல்லாரும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில். அப்போது நம்மளும் ஏறி மேலே ஏறி நம்மளும் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மனசுக்குள்ள. ஆனால் ஒரு தயக்கம் எனக்குள்ளே ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தயக்கத்தை போக்கணும்ன்ட்டு பல முறை முயற்சி செய்து அது முடியாமல் போய்விட்டது. ஒரு முறை நான் அங்கே கடந்து செல்லும் போது ஒரு பூக்காரர் அந்த படியின் மேல் ஏறி மாலையிட்டார் காந்தி சிலைக்கு. இப்படி தொடர்ந்து 3-4 முறை அந்த நிகழ்வை பார்த்தேன். அப்பொழுது அந்த பூக்காரரை ஒரு தடவை கேட்டேன், இந்த காந்தி சிலைக்கு யார் வேண்டுமானாலும் மாலையிடலாமா என்று. ஆறு வேண்டுமானாலும் மாலையிடலாம், அதில் எந்த தயக்கமும் இல்லை என்று. பிறகு எனக்குள் ஒரு தைரியத்தை வளர்த்து கொண்டு நான் காந்தி ஜெயந்தி அன்று அந்த இடத்திற்கு வந்தேன். வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகத்துக்கு சென்று தண்ணீர் குவாலியை எடுத்துக்கொண்டு காந்தி சிலையை முதல் முறையாக கழுவினேன். சுத்தம் செய்து பொட்டு வைத்து ஒரு கதராடை அணிவித்து மாலை அணிவித்து அங்கிருந்து அந்த காந்தி சிலையில் இருந்து இந்த பொள்ளாச்சியை நோக்கினேன். அப்பொழுது நான் ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது, நாம் சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும் என்றாலும், ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றாலும் தயக்கம் விட வேண்டும். அந்த தயக்கத்துக்கு அந்த காந்தி சிலை தான் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது.
1: ஓகே, ஸோ அது அங்கிருந்து தான் உங்களுடைய சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பயணம் வந்து தொடங்குது இல்லைங்களா? ஓகே, சூப்பர். ஸோ உங்க ஊரை பத்தியும்.
2: எங்கள் ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். நகரங்களில் இல்லா இறைச்சல்கள் இல்லாத ஒரு ஊர். எந்த பெரிய தொழிற்சாலைகளும் கனரக வாகனங்கள் அதிகமாக செல்லாத ஒரு ஊர். இன்று வரை அது இயற்கையாக இருக்கிறது. எங்கள் ஊரில் சில தொழில்கள் பாரம்பரியமாக இருக்கிறது. அதில் ஒன்று பாரம்பரிய வைத்தியசாலை, எலும்பு முறிவு வைத்தியசாலை. இது 100 வருடங்கள் பாரம்பரியமாது. 3 தலைமுறையாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் பனை தொழில், பனைமரம் ஏறுதல், கருப்பட்டி, இந்த மாதிரி பனை சார்ந்த தொழில்கள் எங்களூரில் அதிகமாக செயல்படுகிறார்கள். அதில் முக்கியமானது ஒன்று இந்த பனை ஓலையில் வந்து பொருட்கள் வந்து செய்வது வந்து மிகவும், இந்த கிளிகள், மான்கள், இந்த மாதிரியான கைவினை பொருட்களை செய்யறது வந்து ரொம்ப இது. அது அந்த பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்புறம் இன்னொன்று இருக்கிறது, பறை. எங்கள் ஊரில் பறை என்பது சிக்காட்டம் என்று சொல்வார்கள். அது பொள்ளாச்சி பகுதியில் போடிவாளையம் சிக்காட்ட குழு என்றால் எல்லோருக்கும்
1: ரொம்ப
2: பரிச்சயமானது ஒன்று. இப்படியான நிறைய இருக்குது. வழக்கம் போல் எங்கள் ஊரில் கோயில்கள் அதிகம் நிறைந்த ஊர், திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஊர்.
1: ஓகே, ஓகே. ஸோ ஒரு ஊரை பத்தின சிறப்பு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அமைப்பு உருவாக்கணும், மக்கள் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுடைய அமைப்பு தொடங்கறதுக்கு எப்படி ஒரு காரணம் வந்துச்சு? ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை நம்ம தொடர போறோம் அப்படிங்கறக்கான காரணம் என்னவா இருந்தது?
2: முக்கிய காரணம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர்கள் வந்து

0: இந்த நாட்டிற்கு இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை அணுகுண்டுகள் இப்படி கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதனின் வெப்பமயமாகுதல், இந்த பூமி வெப்பமயமாகுதல் மற்றும் இந்த அணு உலைகளால் அவர் அணு உலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார். ஆனாலும் இந்த பூமிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதிலிருந்து அந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் மரம் நடுதல். அதைத்தான் அவர் வளர்த்தால், அதைத்தான் நானும் எடுத்தேன். அப்படியாக உருவான ஒரு செயல் திட்டம்தான் இந்த ஒரு அமைப்பு. இது பசுமைக்கான ஒரு குரலாக இது இருக்க வேண்டும் என்று நினைத்து பசுமை குரல் என்று பெயரோடு நாங்கள் துவங்கினோம்.
1: ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் இனி நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சை வானம் வெள்ளி மின்னல். ஸ்டே டியூன்ட்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
4: நிலையத்தில் நேரம் 5:14. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன். அவர் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம் சார். உங்களோட அமைப்பை பத்தியும் அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, என்னென்ன விஷயங்கள் அதுல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
5: நம்ம அமைப்பை வந்து 2013 இந்த அமைப்பை துவங்கினோம். இந்த அமைப்பை வந்து முதன் முதலாக ஒரு சிற்றிதழோடு ஆரம்பித்தோம். சிட்டுக்குருவி என்ற பெயரோடு பள்ளி மாணவர்களிடத்தில், ஒரு பள்ளியிலிருந்து மாணவர்களிடத்தில் சுற்றுச்சூழலை பற்றியான கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்களை வரைந்து அங்கே போட்டிகள் வைத்து அந்த புத்தகங்களில் சரியான பரிசு கொடுப்பவர்களுக்கு தனியாக பரிசுகளை கொடுத்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மற்றொரு பள்ளிக்கு செல்ல வேண்டியது. அங்கே வந்து இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுத்துப்போம்.
4: எடுத்துக்காட்டு
5: காமிச்சு அவங்களை அந்த குழந்தைகளை இது பண்ணும். அப்புறம் அடுத்த முறை இப்படி இப்படியான சுழற்சி முறையில் இந்த சுற்றுச்சூழலை வந்து இது பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த நம்மளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த கோடைக்காலில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது. முதலில் எங்கள் ஊரில் ஒரு தகர எண்ணெய் டப்பா அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதற்கான ஒரு குடுவையை தயாரித்தோம். அது ஒரு ஒரு பாத்திரம் விட்டு செய்த ஒரு செயல். அந்த செயலில் முதலில் எங்கள் ஊரில் முக்கிய பகுதிகளில் அதை அமைத்தோம். பிறகு அது வந்து துருப்பிடிச்சிரும் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அதை தவிர்த்து பிளாஸ்டிக் குடுவிகள் அதை நாங்கள் கொடுத்தோம். ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனியாக ஒரு குடுவையை கொடுத்து பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்து அதை வந்து பத்திரிகைகளில் பிரசுரம் செய்து அந்த குழந்தைகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் கோடை காலங்களில் இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதின் அவசியத்தை எடுத்துரைத்தோம்.
4: அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவமா இருக்குது, ஏன் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டோம்.
5: நிறைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வருட வருடம் நடத்தி கொண்டே வருகிறோம்.
4: ஓகே, சோ அதுல இருந்து அதுல இந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மரக்கன்று நடும் பணியில் அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த மரக்கன்றுகள் எல்லாம் நடுறீங்க?
5: மரக்கன்றுகள் வந்து முதலில் நாங்கள் மரக்கன்றுகளை அதிகமாக தருகிறோம். எல்லோருக்கும் இலவசமாக மரக்கன்றுகளை தந்து கொண்டே இருக்கிறோம். இன்று வரை எங்கள் பகுதி திருவிழாக்கள், எங்கள் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களோட விசேஷ நாட்களுக்கு மரங்களை இலவசமாக தருகிறோம். ஒவ்வொருவரோட இந்த பிறந்த நாள்கள், எல்லா விசேஷ நாட்களிலும் இந்த

0: மரங்களை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டு வருகிறோம்.
1: ஓகே ஓகே. ஸோ இந்த மரக்கன்று நடும் பணியில் மக்களின் பங்களிப்புன்னு ஒன்று வேணும் இல்லையா? நம்ம மட்டும் தனியாக எதுவும் செய்ய முடியாது.
0: ஆமாம், இது
1: ஒரு மக்களின் ஒரு சமூகத்தோடைய பங்களிப்பும் வேணும். ஸோ அதை எப்படி கையாளுறீங்க நீங்கள்?
0: முதலில் வந்து நாங்கள் மரக்கன்றுகளை ஒரு பகுதியில் நட்டு வைத்தோம். அதற்கு மிகப்பெரியான எதிர்ப்புகள் உருவானது. அந்த மக்கள் வந்து அந்த மரக்கன்றுகளை ஒரு 20 நாட்களுக்கு பிறகு அந்த மரக்கன்றுகளை பிடுங்கி எறிந்து விட்டார்கள். நாங்கள் அதற்கு ஒரு கூண்டுகள் செய்து இதையெல்லாம் செய்தோம். ஆனால் அந்த பகுதி மக்கள் இல்லை, ஒரு சாரர் வந்து அந்த நிகழ்வை நடத்தினார்கள். நாங்கள் ஆனால் தோய்ந்து விடவில்லை. மீண்டும் அந்த பணிகளை செய்து கொண்டே இருந்து மக்களுக்கு புரிதல், இந்த மரம் வைத்தால் என்ன நிகழ்வுகள் நடக்கும், என்னென்ன பலன்கள் என்பதை எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தோம். அப்புறம் இலவசமான மரக்கன்றுகளை நாங்கள் எப்பொழுதும் ஒரு செய்தியை ஒரு வேண்டாம் என்று சொன்னால் நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் வேண்டும் என்று வருவார்கள். அப்படியான ஒரு செயலை செய்து இந்த மரக்கன்றுகளை இன்று வரை மக்களிடத்திலே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
1: ஓகே. ஸோ அது ஒரு மரக்கன்றுகளை நம்ம வைக்கிறோம் நடுறோம் அப்படிங்கறத விட அதுக்கப்புறமா அதுக்கு பாதுகாப்பு அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க கையாளுறீங்க?
0: நிச்சயமாக மரங்கள் வந்து மரங்கள் வைப்பதனால் மட்டும் இல்லை, மரங்கள் வைத்து நட்டு பாதுகாத்து வளர்த்து இந்த மண்ணிற்கு நாம் தர வேண்டும். அது முக்கியமான செயல். அதை வந்து நாங்கள் பள்ளிகளிலிருந்து ஆரம்பித்தோம். குழந்தைகளிடத்தில் மரக்கன்றுகளை நடுவதை பற்றி ஒரு தனியாக
1: ஒரு
0: கிளாஸ் மாதிரி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை நாங்கள் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 120 பள்ளிகளுக்கு இன்று வரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் பசுமை குரல் என்றால் பொள்ளாச்சி பகுதியில் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் எங்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை.
1: ஓகே. ஸோ இப்போ இந்த மரக்கன்றுகள் வந்து எந்த மாதிரியான மரக்கன்றுகள், எந்த வகையான மரக்கன்றுகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க?
0: மரக்கன்றுகள் நாங்கள் வந்து இந்த முக்கியமாக மரக்கன்றுகளால் வந்து பல்லுயிர்களும், ஒரு மரக்கன்றை நட்டால் பல பல்லுயிர்கள் மேலே ஏறும் கீழே இறங்கும். முக்கியமாக பறவைகளுக்கு ஒரு உணவு வேண்டும் என்றால் இந்த பல ரக மரக்கன்றுகளை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே பல ரக மரக்கன்றுகளை அதிகமாக நடுவது. அது காடுகளிலும் சரி, கிராம பஞ்சாயத்துகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில் இந்த மாதிரி மரக்கன்றுகளை தான் நட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஓகே ஓகே. ஸோ ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமும் கூட, ஒரு முன்னெடுத்து செய்யறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? ஸோ அப்பதான் மக்களுக்கும் மீன்ஸ் அந்த குழந்தைகளுக்கும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, ஒரு புரிதல் வரும். ஒரு மரங்கிறது என்ன, அது இப்போ ஒரு முதலாம் ஆண்டு சேர்றாங்க அப்படின்னா அது 3ஆம் ஆண்டு முடியும் போது அது ஒரு நம்ம கொடுத்தது நம்ம பார்த்தது அப்படிங்கிறப்ப அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்கு நம்ம 1வதுல நடுறோம், 12வது முடிச்சு அந்த ஸ்கூல்ல இருந்து போகும்போது அது ஒரு ஞாபகமும், அது ஒரு பொக்கிஷமா தான் நம்ம எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஸோ ஒரு சூப்பரான விஷயம்தான். சரி, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க கூட. சார், இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மரக்கன்றுகள் நடுறது அது எங்கெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப அடுத்ததா நம்ம இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே இந்த நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, மழைநீர் சேமிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எப்படி செய்றீங்க?
2: நீர்நிலை பாதுகாப்புன்னு பசுமை குரல் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய அமைப்புகள் பொள்ளாச்சியில் நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி செயல்பாடுகள் முன்னெடுத்து செய்யறாங்க. அவங்க கூட நாங்கள் பயணிச்சு நீர்நிலைகளை பாதுகாக்கிறோம். இப்போ நம்ம பகுதியில் பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தெப்பக்குளம் பகுதி, அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அது தூர்வாரப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில அமைப்புகள் அவங்க ஊட நிறைய பயணித்து அது வந்து இன்று அங்கே ஒரு தெப்பத்தேர் அப்படி என்று சொல்லுவாங்க, மாரியம்மன் தெப்பத்தேர் என்று சொல்வார்கள். அந்த தேர் பல வருடங்களாக அது செய்யப்படவில்லை, ஏனென்றால் அந்த நீர்நிலை உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று முக்கியமாக பல அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக அந்த தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து இன்று வரை அது பயன்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் கிராமங்களில் ஜல்சக்தி அபிமான் இருக்கு, அதன் மூலியமாக நம்ம பசுமை குரல் அவங்களுக்கு மரங்களை கொடுத்தோம். நீர்நிலைகள் சுற்றி சில சவுக்கு மரங்கள் மற்றும் இந்த மாதிரியான மரங்களை வேலைகளை நாங்கள் செய்தோம். அது இன்னும் முன்னெடுக்க செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் பொள்ளாச்சி பகுதியில் நம்ம ஜமீனூத்துக்குழி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தான் முதலில் இந்த பணிகளை சில அமைப்புகளோடு சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பணி மீண்டும் தொடரும் என்பது என்னுடைய கருத்து.
1: ஓகே ஓகே, தொடர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்று சுற்றுச்சூழல் அதை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனி மனிதனால் அதை பண்ணி முடிக்க முடியாது இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: அப்போ அதனுடைய கிராம மக்களுடைய உதவி அதில் தேவைப்படும். அதே மாதிரி மக்கள் நாங்கள் வாழ்கிறவங்களோட உதவி எல்லாமே தேவைப்படும். ஸோ இதில் வந்து ஒரு இடத்தினுடைய சேர்ந்த நீங்கள் என்ன அதை லைவாக அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஊரை சேர்ந்த மக்களும் அவங்களாம் எவ்வளவு ஒத்துழைக்கிறாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: முதலில் வந்து எதிர்ப்பு தான் இருக்கும், இந்த எந்த ஒரு நற்பணிகளுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் எடுத்து கூற வேண்டும். நாங்கள் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பகுதியில் மரங்களை நட்டோம். அந்த மரங்கள் வந்து இன்று பெரிய அளவில் வளர்ந்து விட்டது.

0: ஆனால் இது சில அந்த பக்கத்தில் இருப்பவர்கள், இது ஒரு 10 தினங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த மரத்தை வந்து அவர்கள் வெட்டி விட்டார்கள், வெட்டி விட்டார்கள். இந்த ஆனால் நாங்கள் ஒருவருக்கு அந்த ஒரு மரத்தை நாங்கள் நட்டு வளர்ப்போம் என்றால் அந்த இடத்திற்கு ஒரு அமைப்பாளரை நியமித்து விடுவோம். அவரின் பார்வையிலும் அவரின் பாதுகாப்பிலும் அந்த மரங்கள் இருக்கும். அப்படி அவர் இருக்கும்போது அந்த மரத்தை வந்து அவங்க வந்து வெட்டிட்டாங்க, வெட்டிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வெட்டிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து முதலில் வந்து அந்த விஷயத்தை வந்து மரங்களை தனி மனிதன் ஒரு வளர்த்து விட்டால் அது அரசாங்கத்திற்கு சொந்தம். அப்படி யாரும் தனி மனிதன் யாரும் ஒருவரும் மரத்தை வெட்ட முடியாது, அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதை நாங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒரு
1: சொல்லி.
0: லெட்டர் கொடுத்து சொன்ன கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து அவங்க பரிசீலனை பண்ணி அந்த ஒரு பெண்மணி அவங்கள கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு இடைஞ்சலாக இருந்தது, இடைஞ்சலாக இருந்தாலும் எங்களிடம் சொல்ல வேண்டும், எங்களின் அனுமதியின்றி இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படி என்று சொல்கிறோம். அப்புறம் அந்த கிராம அலுவலர் வந்து, நீங்கள் மரத்தை வெட்டினீர்கள், நீங்கள் 13 மரங்களை அவர்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த செலவில் வைத்து பராமரித்து நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை என்றால் உங்கள் மேல் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொன்னார். இது இந்த வகை எதுக்கு சொல்கிறேன் என்றால், அரசாங்கமும் அரசு அலுவலர்களும் நம்மளுடைய திட்டங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன்.
1: ஓகே ஓகே. ஸோ என்னதான் இப்படி வரும்போது எல்லாரும் சேர்ந்து தான்
0: சேர்ந்து தான்
1: ஒரு
0: நம்ம
1: விஷயத்தை வந்து
0: செயல்படும்
1: நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நட்டிருப்பீங்க.
0: ஆமாம்
1: ஸோ அது ஒரு சிம்பிளான விஷயமும் கிடையாது இல்லையா?
0: ஆமாம்
1: அப்போ இதில் நீங்கள் என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க இந்த ஒரு பயணத்தில் இப்போ வரைக்குமே? ஒரு சவால்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சவால்கள் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க?
0: முதலில் மரக்கன்றுகள் நடுவதற்கு முன்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், அங்கே துறை ரீதியான அரசாங்கம் துறை ரீதியான சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஈபி லைனு, பைப் லைன், இந்த மாதிரியான இடங்களில் வந்து நாம் அதை நம் தனி மனிதன் ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு தான் அந்த மரங்களை நட வேண்டும். ஏனென்றால் ஒரு மரம் நடுவதென்றால் அதற்கான தேர்வு செய்யும் போது அந்த பகுதி இதற்கு உகந்ததா
1: அப்படின்னு நம்ம
0: என்பதை
1: பார்க்கணும்,
0: வந்து மிக முக்கியமாக நாம் என்ன பரிசீலனை
1: பரிசீலனை.
0: செய்ய வேண்டும். அப்படி செய்து அப்படியான மரங்களை தான் நட்டு கொண்டு வருகிறோம். இது நிறைய சவால்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதை நாம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளால், நம்மளுடைய தொடர்ந்து மரம் நடுதலோட செயல்பாடுகளால் தான் இதை முறியடிக்க முடியும்.
1: கண்டிப்பா.
0: மக்களிடத்தில் வந்து எடுத்து கூறி மரங்கள் நடுவதனால் என்ன பயன் என்றதை சொல்லி நம்ம அதை வளர்ப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை நாம் ஏற்க வேண்டும்.
1: ஓகே. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இதில் சவால்கள் வந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை வந்து பண்ணால் நல்லா
0: நல்லா
1: இருக்கும்
0: இருக்கும்.
1: அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: आकाशवाणी कोयम्बतूर 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நிலையத்தில் நேரம் 5:40 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைந்து மரக்கன்றுகள் வந்து நடுவது பற்றியும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க சமூக ஆர்வலர் ஜெய மகேந்திரன் சார். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மரக்கன்று வந்து நடுறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா அதை பாதுகாப்பது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எல்லாரும் இல்லைனாலும் நிறைய பேர் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல வந்து ஒரு பொதுமக்களா அவங்க கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்துரும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
3: நிறைய சொல்லலாம். மரங்கள் வைப்பது, மரங்கள் வைத்தால் மட்டும் பத்தாது. மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது ஒன்றுதான், மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்து இந்த மண்ணிற்கு தர வேண்டும். அது முக்கிய பொறுப்பு இந்த மரம் வைப்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்களா என்றால் மக்கள் வந்து மரங்களை வந்து இந்த எந்த மரத்தை வைக்கிறோம் அதை எப்படி பாதுகாக்கணும், ஒரு மரத்தை வந்து இப்போ மிக விரைவில் வளரக்கூடிய மரங்களை வந்து நாம் அது வந்து சொல்வதென்றால் மியாவாகி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 சதுரடி இருந்தா போதும். அது அந்த மாதிரி அதுல வந்து நிறைய மரக்கன்றுகள் வைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா வேம்பு, புங்கன், தேக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம அதை வைக்கலாம். அது பார்த்து 25 அடிக்கு மேல அது வரும். அதே மாதிரி பூவரசு, நாவல், மந்தார, சரக்கொன்றை இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15-25 அடியிலிருந்தும் 8-15 அடி வரைக்கும் கூட அது வளரும். அப்ப வந்து நீங்க ஒரு அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரம் எடுத்தீங்கன்னா 6 மாசத்துல வந்து நமக்கு பயன் தரும். அந்த மாதிரி பூ மருது இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வந்து நம்ம குறுகிய இடத்துல நட்டோம்னா, சின்ன இடங்களில் நட்டோம்னா, நெருக்கி நட்டோம்னா அந்த மரங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும். நாம் வந்து நான் முதலில் வளர்வேன், நீ முதலில் வளர்கிறாயா என்று அந்த மாதிரி வளர்ந்து அந்த எதற்கு அப்படி வளர்கிறார் என்றால் சூரியத்திலிருந்து சூரிய ஒளிக்கதிர்களை பெறுவதற்கான ஒரு முயற்சி அந்த மரங்களுக்குள் ஒரு போட்டி இருக்கும். அப்படித்தான் அந்த மாதிரியான மரங்களை நாம் நட வேண்டும். அப்படி வளரும் போது என்ன, 100 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய காடு, ஒரு வனத்தை நம்மளால உருவாக்க முடியும்.
2: கண்டிப்பாங்க சார். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துலயுமே ஒரு நாடு அப்படின்னு சொல்லும் போது முக்கிய பொறுப்பு வந்து இளைஞர்கள் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் செய்யலாம்?
3: இப்போது இளைஞர்களுக்கு எதுவும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு தங்களை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நோக்கி முன்னெடுத்து செல்கிறார்கள். நிறைய இப்பொழுது பார்த்தீங்கன்னால் நிறைய அமைப்புகள் இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகமாக இளைஞர்கள் கலந்து கொண்டு பெருநகரங்களில் உள்ள இந்த ஐடி தொழில் செய்பவர்கள் 40 வயதிற்கு மேல் நாம் இந்த தொழிலை விட்டு வெளியே வர வேண்டும், அப்படி என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அவர்களுக்கு முதலில் தோன்றுவது விவசாயம். பொள்ளாச்சி பகுதியில் கொரோனா காலங்களில் அந்த காடுகளின் விலை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போயிருச்சு. என்னன்னு பார்த்தா இந்த கோவிட்னால அந்த இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த மென்பொருள் பண்றவங்க வந்து அதிகமா வந்து அந்த காடுகளை வாங்கி ஒரு தோட்டம் அமைத்து இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க செய்யறதுனால பொள்ளாச்சி பகுதி வந்து அந்த காடுகளின் விலையேற்றத்துக்கு இவர்களும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் நாம் இப்பொழுது புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் வந்து எப்படி நம்ம செய்யலாம்னா இப்போ ஒரு பிரதமரும் கூட சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் என்று. அது வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை என்பதற்காக மட்டும் இல்லை. இப்பொழுது ஒரு வீட்டில் 5 கார்கள் இருக்கிறது, 5 இருசக்கர வாகனங்கள் இருக்கிறது, இதனால் நச்சுத்தன்மை எவ்வளவு வருகிறது. ஆனால் நாம்

0: முக்கியமான இடங்களுக்கு மட்டும்
1: சொந்த
0: வாகனத்தை பயன்படுத்தி கொண்டு பொது வாகனத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது என்று நினைக்கிறேன்.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து நம்ம செய்யணும். சரி, இப்போ இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து நீங்க மேற்கொண்ட முயற்சிகளை.
0: கண்டிப்பாக, பள்ளி முதலில் கல்லூரி மாணவர்களிடத்தில் வந்து நாங்கள் 2024-5 ஒரு சுற்றுச்சூழலியான ஒரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் கல்லூரிகளுக்கான ஒரு வலைதளங்களில் ஒரு சுற்றுச்சூழலான ஒரு கவிதை போட்டி நடத்தினோம். கவிதை போட்டி நடத்தி அதில் முதலில் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து பரிசுகள் கொடுத்தோம். அப்படி பரிசு கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் திரு பழனி பாரதி அவங்க வந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தார்கள் பசுமை குரலுக்காக. அந்த நிகழ்வு வந்து உடுமலை ஜிவிஜி கலைக்கல்லூரி மாணவிகள் அதிகம் பங்கு பெற்றாங்க. அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் சுற்றுச்சூழலுக்கான ஒரு விழிப்புணர்வு கவிதையாக இருந்தது. நான் அந்த கவிதைகளை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் அந்த ஸ்லோகங்களை அந்த கவிதைகளை அவர்கள் இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் யார் என்று தெரியவில்லை. நான் வலைதளங்களில் தான் பார்த்தேன், அதை தள்ளிவிட்டு சென்று விட்டேன். ஆனால் உண்மை அந்த மாணவி யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை. நாம் அது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படி ஒரு விழிப்புணர்வு அந்த விஷயங்களை செய்தோம். ஆனால் மாணவ பள்ளி மாணவர்களுக்கு என்றால் விதைப்பந்துகளை தயாரித்தோம். விதைப்பந்துகளை தயாரித்து எங்கள் ஊர் பள்ளியில் உள்ள மாணவர்களை கொண்டு விதைப்பந்துகளை தயாரித்து பொள்ளாச்சி மகளிர் மேனிலைப்பள்ளி மாணவிகளின் உதவியோடு வனத்துறையின் அனுமதியோடு வாலியார் மற்றும் வால்பாறை பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் அந்த விதைப்பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும்
1: ஒவ்வொரு வருஷமும். ஓகே, ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா இதுக்கான முயற்சி வந்து சின்னது கிடையாது, அதுக்கான முயற்சி வந்து ரொம்பவுமே பெருசு. சரி, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சவானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய அமைப்பினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள், உங்களுடைய லைஃப்லுடைய அடுத்தடுத்த கோல்ஸ், இந்த சமூக ஆர்வம், இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன சொல்வீங்க?
1: நாங்கள் முதலில் சொல்லியது போல் 2023 தமிழ் செய்யுள்களை கொண்டு மரங்களை நட வேண்டும் என்று ஒரு பயணித்தோம், முயற்சி எடுத்தோம். முதலில் அதை எங்களுக்கு முதலில் தோன்றியது திருக்குறள். 1333 குறளை கொண்டு மரங்களை நட வேண்டும். ஒவ்வொரு மரத்திற்கும் அந்த மரங்களை நட்டு அங்கே குறளை எழுதி வைத்து அந்த குறளோடு மாணவர்களை அந்த இடத்தில் அவர்களை உட்கார வைத்து அங்கே திருக்குறளை பற்றியும் திருக்குறளின் அந்த மரங்களை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டும் என்று முன்னெடுத்தோம். அது செயல்படுத்த முடியவில்லை. வரும் காலங்களில் தமிழ் செய்யுள்களை கொண்டு குறுந்தொகை, எட்டுத்தொகை இதெல்லாம் கொண்டு ஒரு நீண்ட இடங்களில் அந்த குறள்களையும் செய்யுள்களையும் பதிய வைத்து அங்கு மரங்களை நட்டு அதை வளர்த்து அங்கே மாணவர்களுக்கு அங்கே ஒரு படிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது.
0: ஓகே, ஸோ இவ்வளவு நேரமும் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் மரங்களை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சார்பாக உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று நினைக்கிறேன். வானொலி, சிறு வயதில் வானொலி கேட்டிருக்கேன், ஆனால் அங்கே சென்று பார்க்க வேண்டும், அங்கே எப்படி செயல்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று பார்த்தது, இங்கே கலந்து கொண்டது எல்லாம் பெரும் மகிழ்ச்சி. நாம் தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவை தேவை என்பதை மட்டும் வளர்த்து கொள்ளாதீர்கள், சேவை என்பதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிற்கு நாம் ஏதாவது ஒரு திகழ்வை நடத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எல்லோரும் ஒரு மரமை நடுவோம், மரம் நடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தாங்க சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன். நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் பௌசியா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாழை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதலாவதாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இனி கேட்கலாம் இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்கு அப்படின்னு. இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்தலு அவர்கள். 10:00 மெலடி மெட்டுக்கல் லிசனர் சாய்ஸ்ல இன்னைக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ் பங்குபெறக்கூடிய நிகழ்ச்சி.

இனி நாளைக்கு என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். நாளை காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:02 இன்றைய நேயர். 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பகல் 2:15

0: ஐந்திற்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணியமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் இடம்பெற கேட்கலாம். 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறு அன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மன்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீமுகா அவர்கள். 9:15 மயிலிறகு, நாளைய மயிலிறகில் திரைப்பட விமர்சனம், படம் வரப்பிரசாதம். 10:00 மெலடி மெட்ரிக்கல் லிசனர் சாய்ஸ்ல நியூ லிசனர்ஸ் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது இன்னைக்கோ நாளைக்கோ என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்கு அப்படின்னு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
2: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்தை தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்

0: மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜஸ்தபதி தெரிவித்தார்.
3: கடந்த 51 ஆண்டுகாலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டே செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலைக்கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்ம விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியிலே பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி

0: 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 கிலோ போதைப் பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் முதலாவதாக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேர்களே, கோயம்புத்தூரோட டிராஃபிக் அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உக்கடம், ஆத்துப்பாலம் அப்புறம் பேரூர் பகுதிகளில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. திருச்சி ரோடை பொறுத்த வரைக்கும் சூலூர், சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர் பகுதிகளிலையும், அவினாசி ரோடை பொறுத்த வரைக்கும் ஃபன்மால், சித்ரா போன்ற பகுதிகளிலையும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸில் போடுறவங்க ரொம்ப கவனமாகவே போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க பொன் மாலை பொழுது. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் 25 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும், ஈரோடு பொறுத்த வரைக்கும் 35 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்குது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்குது. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் 22 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகியிருக்குது. பாலக்காட்டை பொறுத்த வரைக்கும் 32 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகி இருக்குதுன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற நிலவரம் சொல்லுது.

கேட்ட பாடல் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் உனக்கும் வாழ்வு வரும் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: பாடல் தாலியா சலங்கையா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை மறுநாள்
1: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும்.

0: பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை மறுநாள்
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை மறுநாள்
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேயர்களே, இனி சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாபாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது

செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும், 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.
இந்தியா அயர்லாந்து இடையேயான

0: இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் 26/6/2026 முதல் 30/6/2026 வரை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28°C 31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-80% பதிவாக வாய்ப்பிருக்கு. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொழிஞ்சி சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டா குளோபிரைட் 70 அப்படிங்கிற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடேர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவோட கலந்து வேர் பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மழையினுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான வாழையில மூங்கில் கழி உபயோகித்து முட்டை கொடுக்க வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை விரித்து விட்டமும் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்தப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்க வேண்டும். அதிகப்படியான மழை நீரனை சேமிக்க மரத்தை சுற்றிலும் உச்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதுக்கு

முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம்.

0: ஐயா, உங்கள் பேர் என்ன?
1: என்னோட பேர் சுவாமி ஸ்ரீமுகன். நான் வந்து 23 வருஷம் ஆச்சு நான்
0: ஈஷாக்கு
1: ஈஷாவில்
0: வந்து.
1: வந்தாகமும்.
0: ஓ, எப்படி இந்த விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுங்க?
1: ஈஷாக்குள்ளே நான் வந்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆன்மீகம் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னாலும் கூட எனக்கு ரொம்ப ஈர்த்தது வந்து இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சமூக செயல் திட்டங்கள். நான் 2003ல் இந்த ஈஷா யோகாவுடைய 13 நாள் வகுப்பை வந்து அட்டன் பண்ணுறேன். அப்போ
0: ஓ
1: வந்து அதில் ஒரு கிரியான்னு ஒரு பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். அதே சமயத்தில் வந்து ஒரு 2 மாதம் கழிஞ்சு கிராம புத்துணர்வு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு சத்குரு. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு விளையாட்டை கற்றுக் கொடுத்து புத்துணர்ச்சியை உருவாக்குறதுக்கு, ஹெர்பல் தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரி வந்து. அப்புறம் மெடிக்கல், கிராமத்தோறும் நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ள போய் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. தனி மனிதனாக நம்மளால பண்ண முடியாது. இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன வேலைகள், சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். கலெக்டர் போய் மனு கொடுத்து குப்பையை கிளீன் பண்ணுறது, நம்மளுடைய சாக்கடையை அந்த இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கு. இவ்வளோ பெருசாக நடக்கும்போது அதில் இணைஞ்சு செயல்படணும்னு ஆர்வம். அப்படி உள்ளே வரும்போது அடுத்து சத்குரு வந்து 2005ல் பசுமை கரங்கள் திட்டம்னு துவங்கினாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது, அதுக்கு 2007ல் வந்து இந்த ஈஷா விவசாய இயக்கம் ஆரம்பித்தாங்க. மக்கள் நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், விவசாயிகள் வந்து பொருளாதார வெற்றியோட அவங்களோட விவசாயத்தை பண்ணணும், இந்த மண்ணு தான் வந்து அவங்களுக்கு தாய் மண் இல்லைங்களா, விவசாயிக்கு அடித்தளமே வந்து இந்த மண்ணு தான். அப்போ அந்த மண்ணு வளமாக இருந்தால் தான் நீண்ட காலத்துக்கு விவசாயி வந்து அந்த மண்ணில் இருக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும்.
0: அதாவது இந்த
1: ஸோ
0: மண் காப்போம் திட்டம்.
1: மண் காப்போம் இயக்கம் அந்த ஆரம்பத்தில் அதுக்கு வந்து ஈஷா விவசாய இயக்கம்னு ஆரம்பித்தோம்.
0: சரி சார்.
1: ஸோ அதுக்கப்புறம் வந்து உலக அளவில் அதை எடுத்துகிட்டு போகுது மண் காப்போம் இயக்கம் அப்படின்னு சத்குரு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நான் ஆரம்பத்திலேருந்து நான் வந்ததுலேருந்து முதல்ல இந்த சுற்றுச்சூழல் மேலே ஒரு ஆர்வம், சமூக செயல்களில் ஒரு ஆர்வம், இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பணி வந்து இங்கே நடந்துட்டு இருந்ததுனால இதிலிருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. விவசாயிகளோட இருந்து நம்ம நேரடியாக வந்து ஒரு 45 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஈஷா மூலமா. பண்ணைகள்ல 2 மாடல் ஃபார்ம் இருக்கு. இதுல இருந்து அனுபவ மூலமா கத்துக்கிட்ட விஷயங்கள் தான்.
0: அதாவது உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைச்சது, அதுல நீங்க கிடைச்சிட்டீங்க. சரிங்க. அப்போ இந்த மண் காப்போம் சிம்பிளா சொன்னீங்க, மண் காப்போம் அதனுடைய நோக்கம் சொன்னீங்க, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு?
1: இப்போ இது முழுக்க முழுக்க கள செயல்பாடுகள்னா, இப்போ மண் காப்போம் இயக்கத்துடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இதில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஒரு விவசாயிட்டிலிருந்து விவசாயிக்கு பரிமாறுற விதமாக தான் இருக்கும். ஸோ அதுபோக அடுத்த லெவலில் தான் வல்லுநர்கள், அரசு துறை சார்ந்தவங்க, சயின்டிஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இன்னும் அதுக்கு வலு சேர்க்கிறதா தான் இருக்கும். ஏன்னா எப்பவும் ஒரு விவசாயிக்கு, எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு, அல்லது நாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெல் விவசாயத்தில், நாம் பண்ணக்கூடிய வாழை விவசாயத்துல, தென்னை சாகுபடியில ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாருனா தான் நம்பிக்கை வருது.
0: கட்டாயம் ஒரு விவசாயி சொன்னாதான் இன்னொரு விவசாயி ஏத்துக்குவாங்க.
1: ஆமா. சோ அப்போ வந்து நம்ம பயிற்சிகள் எல்லாம் எப்படி வடிவமைக்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியுமே வந்து இந்த களப்பயிற்சிகள்னு சொல்லக்கூடியது எதுவுமே வந்து நம்ம ஹால்லயோ ட்ரைனிங் சென்டர்லயோ நடக்காது. எல்லாமே வந்து ஒரு விவசாயியோட வயல்ல தான் நடக்கும். அவர் வெற்றி பெற்ற விவசாயியா இருப்பார், அந்த விவசாயி தான் ட்ரெய்னரா இருப்பார், அவரோட விவசாயியோட தோட்டம் தான் வந்து ட்ரைனிங் சென்டரா இருக்கும். இந்த

0: மாதிரி நம்ம பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்கும்போது இதை நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. எதனாலன்னா கண்ணுல நேரா பயிரை பாக்குறாங்க. பயிர் நல்லா விளைச்சல்ல இருக்கும்போது சமயத்துலதான் பயிற்சிகள் நடத்துறோம். இப்ப நெல் வந்து நல்லா விளைஞ்சு இருக்கும்போது ஒரு ரசாயனம் பண்ணிட்டு இருக்க, ரசாயனத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அங்க போய் பார்த்து அவரோட ஊருக்காரரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து வெற்றிகரமா நெல் விளைச்சிருக்கிறாரு அப்படின்னா காது கொடுக்கறாரு. எப்படிப்பா பண்ண, யூரியாவுக்கு பதில் நீ என்ன பண்ண, பூச்சி கொல்லி வாங்குறதுக்கு பதில நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு. சோ அவரு சொல்லி கொடுக்கும் போது அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. அப்போ இவரு செயல்பட ஆரம்பிக்கிறார். நல்லா ஆர்வமா இருக்கிறவங்க உடனடியா முழுமையா மாத்துறாங்க. கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க வந்து ஒரு பாதி மாத்துறாங்க, பாதி ரசாயனம் போடுவாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நம்பிக்கை வரும்போது படிப்படியா குறைச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி விவசாயிகளை எல்லாம் நம்ம கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறோம். நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். அதுல விவசாயிகள் இணைகிறாங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒரு போட்டோ போட்டு, இந்த பயிர்ல எனக்கு இந்த நோய் வந்திருக்குது, இதுல வந்து சத்து பற்றாக்குற மாதிரி தெரியுது, இந்த ஏலம் மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் போட்டோவோட போட்டாங்கன்னா நம்ம 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு பதில் சொல்றோம். ஒரு முன்னோடி விவசாயி வச்சும் பதில் சொல்றோம். நம்ம கிட்டயும் வந்து அனுபவமான பசங்க இருக்கிறாங்க, அக்ரி முடிச்சவங்க, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இயற்கை விவசாயம் பண்றவங்க. இவங்க மூலமா பதில் சொல்லும் போது அவங்க சுலபமா அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மண்காப்பம் இயக்கத்துடைய அடிப்படையான நோக்கம் கள பயிற்சிகளை வந்து விவசாயிகள் மூலமா விவசாயிக்கு வழங்குறது. அது இல்லாம வருஷத்துல ஒரு 3-4 தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய விழிப்புணர்வு வரணும் இல்லையா. இப்ப நீங்க களப்பயிற்சினா நாங்க ஒரு 60 பேர் தான் எடுப்போம் ஆவரேஜ். ஆமா, ஏன்னா அவ்வளவுதான் நடத்த முடியும். நேரடியா பண்ணும்போது 60-70 பேர் வச்சு நடத்துவோம். ஒரு தமிழக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக மெகா ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இது ஒவ்வொரு தலைப்புகள்லையும் வந்து நடக்கும். காய்கறிகளுக்காக காய்கறி திருவிழா நடத்துவோம், நெல்லுக்காக நெல் திருவிழா அப்படின்னு நடக்கும், வாழைக்காக வாழை திருவிழா, தென்னை. இந்த எதனால சப்ஜெக்ட் வைஸா எடுக்கிறோம் அப்படின்னா விவசாயிகளை பொறுத்தவரை பொதுவாக விவசாயின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு விவசாயியும் அவர் ஒரு குறிப்பிட்ட பயிரை தான் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஒன்று நெல் விவசாயியா இருப்பார், இல்லைன்னா தென்னை விவசாயி, இது கூட அடிஷ்னலா இன்னொன்று ரெண்டு பண்ணுவார். ஆனால் மேஜராக ஒரு கிராப் தான் வந்து மேஜரா இருக்கு. இன்னொன்று நம்மளோட கிளைமேட் ஜோனும் அந்த மாதிரி. இப்போ டெல்டா பகுதி பார்த்தீங்கன்னா நெல் தான் உங்களுக்கு. நம்மளுடைய கோவை பார்த்தீங்கன்னா தென்னை தான் அதிகமாக இருக்கும், தென்னை பாக்கு தான் அதிகமாக இருக்கும். சவுத்து போயிட்டீங்க அப்படின்னா சிறுதானியங்களும் பல்சஸும் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸா இப்போ நம்ம வந்து இப்போ காய்கறி திருவிழான்னு பண்ணுறோம். இந்த காய்கறி திருவிழாவில் இந்த மெகா ப்ரோக்ராமாக பண்ணும்போது இது லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கும். எந்த விதத்தில், இதில் ஒரு 10 பேர் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 3-4 விதமான கேடரில் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறோம். முக்கியமாக வந்து வெற்றி பெற்ற விவசாயிகள். இப்போ ஒரு விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து விவசாயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் செலவு குறைக்கணும். எனக்கு எங்கெல்லாம் செலவு நடக்குது? ஒன்று, நான் முதல்ல விதைக்கே செலவு பண்ணுறேன். அதிகப்படியான காசு கொடுத்து ஹைபிரிட் விதைகளை வந்து நான் வாங்கி, அது எனக்கு ஒரு செலவு. இந்த செலவு நான் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அப்பாவுக்கு முன்னாடி என்னோடய தாத்தாவெல்லாம் எந்த கடையிலையும் போய் விதை வாங்கலை.
1: அதாவது சொல்லுவாங்க சார், அதாவது என்றைக்கு ஒரு விவசாயி விதையை காசு கொடுத்து வாங்குறாங்களோ அன்னைக்கே விவசாயம் வந்து வேறு திசைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த காலத்து விதை காசு கொடுத்து வாங்கினதாக சரித்திரமே இல்லைங்க. ஒன்று எங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், ஒரு பரிமாற்றம் இருக்கும். இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் அதுக்கு ஒரு விலை வைக்கிறாங்க.
0: இப்போ இது என்ன ஆகுதுன்னா கடைசியில் விவசாயிக்கு ஒரு செலவு அதிகப்படுத்துது. இப்போ அந்த அதை தீர்வு கொண்டு வர்றதுக்கான விவசாயி என்ன பண்ணுறாரு, திரும்ப பழைய விதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு பேஷனாக இல்லாமல் நமக்கு மார்க்கெட்டிங் ஈல்டு தருமான்னு பார்க்குறாரு. அதை ஏக்கர் கணக்கில் சாகுபடி பண்ணுறாரு. அந்த காய்கறிகளை வந்து சந்தைப்படுத்தும் போது அவருக்கு வந்து லாபம் வர ஆரம்பிக்கும். இந்த விதை ஒவ்வொரு டைமும் வாங்க தேவையில்லை. அவர் அந்த விதையிலேருந்தே தொடர்ந்து போட்டுக்க முடியும். 4 பேருக்கு அந்த விதையை பரிமாற முடியும். ஸோ விதையில முதல்ல செலவு குறைக்கிறார், செலவே இல்லாமல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒரு தடவை ஒரு நாட்டு விதையை வாங்கிட்டு வந்து அவர் உருவாக்கிட்டாருன்னா அது அவரோட அசட்டு. அவர் மற்றவங்களுக்கு தானமாக தான் கொடுக்குறாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுறாரு.
1: அதாவது நீங்கள் சொல்றது ஒரு அசட்டுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, விளையக்கூடிய அசட்.
0: ஆமாம்,
1: ஏன்னா ஒரு சில விதைகள்லாம் உணவுக்கு மட்டுமே ஆகுது, மறுபடியும் போட்டு அந்த முளைக்கும் திறனே இல்லை அப்படிங்கிறாங்க.
0: நீங்க ஹைபிரிட் விதைகளை நீங்க ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அதுல இருந்து எடுக்கிறத நீங்க பயன்படுத்த முடியாது. நாட்டு விதைகள் அப்படி இல்லை. உங்க மண்ணுக்கு வந்து நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒடிசால இருந்து நீங்க ஒரு விதை எடுத்துட்டு வர்றீங்க, ஒரு நெல் வாங்கிட்டு வர்றீங்க, நம்ம மண்ணுக்கு போடுறீங்க, அது முதல் தடவை போடும்போது ஈல்டு கம்மியா இருக்கு. எதனாலன்னா அங்க ஒரு கிளைமேட்ல அது ஒரு விதமா வளர்ந்துருக்கும். நீங்க நம்ம மண்ணுல கோயம்புத்தூர்ல செம்மேடு மாதிரி ஒரு கிராமத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னா முதல்ல அது அந்த சூழ்நிலைக்கு பழகும். நீங்க அப்புறம் அந்த இதுல இருந்து நல்லா தூர் வெடிச்சிருக்கு.

0: கூடிய பூச்சி தாக்குதல் இல்லாத நல்ல மணி திரச்சியா இருக்கக்கூடிய அதிக மணி இருக்கக்கூடிய ஒரு தூரை நம்ம ரெண்டு மூணு தூரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து விதை எடுத்து திரும்ப அடுத்த போக நீங்க போட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 25% அதிக மகசூல் கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி செலக்ட் பண்ணி இன்னொரு முறை போட்டீங்க அப்படின்னா அது திரும்பவும் வந்து முதல் தடவை விட 50% மகசூல் அதிகப்படுது. ஸோ எதனால இது நடக்குது அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு அந்த விதை தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, தன்னை தகவமைச்சுக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் அவங்களுடைய நாட்டு விதைகளை வந்து மேம்படுத்துறாங்க, அவங்க பகுதிக்கு தகுந்த மாதிரி மேம்படுத்துறாங்க. அதுல எது நல்ல விளைச்சல் கொடுக்கும் பாக்குறாங்க, எது நோயை தாங்கி வரும் பாக்குறாங்க, எந்த பட்டத்துல கரெக்டா வரும் பாக்குறாங்க. இப்படி வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த தொடர்ந்து விதைகளை வந்து வச்சு அவங்களோட விவசாயத்தை பாக்குறாங்க, தொடர்ந்து இந்த விதைகளை பரவலாக்கவும் பண்றாங்க. ஏன்னா இது மூலமா நிறைய விவசாயிகள் வந்து இந்த விதை வாங்குற செலவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயி வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுவாங்க, இந்த மெகா ப்ரோக்ராம்ல பேசுவாங்க. அவருடைய வெற்றி கதையும் அவருடைய தொழில்நுட்பங்களும் நாம வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் போடுறோம். இது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாக்குறாங்க. இப்போ ஓவராலா ஒரு விழிப்புணர்வு வந்து தமிழக அளவுல வந்து ஏற்படுது. அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ரசாயனமா, சரிங்களா, இடுபொருட்களோட செலவு வந்து ஒரு பெரிய செலவா வந்து இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து அவரு உரக்கடைக்கு வந்து கடன் வச்சுதான் இருக்கிறார். பெரும்பாலான கிராமங்கள்ல நடைமுறை என்ன அப்படின்னா எந்த உரம் வாங்கும் போது உடனே எல்லாம் காசு கொடுத்து மாட்டார் விவசாயி. அங்க ஒரு நோட் புக் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க, அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. டீ கடையில நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க.
1: விவசாயம் அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில,
0: ஆமா அப்படித்தான் இருக்கு. நீங்க வந்து அந்த விவசாயி அறுவடை பண்ணி எப்ப வியாபாரி கிட்ட போடுறாங்களோ அப்பதான் அந்த காசு கொடுக்கறாங்க. பெரும்பாலான ஊர்கள்ல அந்த வியாபாரியே வந்து அந்த உரக்கடைக்காரரா தான் இருக்கிறார். அவர் கடனை வந்து காசா கொடுக்காம உரமா கொடுத்துட்டு இருக்கிறார்.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940903835
2: அல்லது
3: 8220469549
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: ஒரு

0: இன்றைய நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.
1: இந்த ரசாயன உரங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கறத எப்படி நிறுத்தணும்னு பாக்குறான் ஒரு இயற்கை விவசாயி. அவர்கிட்ட ஒரு மாடு இருந்தது அப்படின்னா அவர் வந்து அவரோட உரத்தை தயார் பண்ணி அவர் தோட்டத்துல இருக்கிற இலைதலைகளை வச்சு பூச்சி வெரைட்டிகளை தயார் பண்ணிக்கும். ரசாயன உரங்கள்ல வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்துற யூரியா டிஏபிங்கிறது வாங்க தேவையில்லை, பூச்சிக்காக பயன்படுத்திக்கக்கூடிய பூச்சி கொல்லிகளும் வாங்க தேவையில்லை. அதை வந்து வெற்றிகரமாக பண்ண விவசாயிகள் ஜெயிச்சவங்க இதில் வந்து பேசுகிறாங்க. நான் எப்படி இதில் ஜெயித்தேன், எப்படி வந்து உரம் வாங்கிறதும் பூச்சிக்கொல்லி வாங்கிறதையும் நிறுத்தினேன் அப்படிங்கிறது வந்து அவங்க அனுபவத்தை வந்து பேசுகிறாங்க. அவங்களோட அட்ரஸை சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் தோட்டத்தை வந்து பாருங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ஃபோன் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க நான் தான் வந்து சாட்சி, நான் கற்றுக் கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரை பார்த்து இவர்கிட்ட இருந்து ரசாயன செலவுலேருந்து ஒரு விவசாயி தப்பிக்க முடியும். அப்போது ரெண்டு செலவு வந்து இப்போ குறையுது, விதையிலேருந்து செலவு குறையுது, இந்த ரசாயனம் வாங்குகிற செலவு வந்து குறையுது. மூணாவதுதான், உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து ஒரு விவசாயிக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அவர் அப்படியே கொடுத்தா வருமானம் வராது. இப்போ ஒரு நிலக்கடலை விவசாயி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலக்கடலை பண்ணிகிட்டே இருப்பார், கொண்டு போய் சந்தையில் போடுவார். அவருடைய வாழ்வாதாரம்னு பார்க்கும்போது வாழ்வியல் நினைக்கும்போது எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அப்படியே தான் இருப்பார்,
2: மாற்றமே கிடையாது,
1: எந்த மாற்றமும் பெருசாக இருக்காது. அவங்க பசங்க ஏதோ படித்து நீ விவசாயத்திலலாம் இருக்காத நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பூர்லேயோ சென்னையிலேயோ பெங்களூர்லேயோ இப்போ கஷ்டப்பட்டு காசை வச்சு தான் ஏதோ சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அதை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விவசாயத்திலிருந்து வந்துச்சா அப்படின்னா இருக்காது. எப்போ ஆனா யாருக்கு அதுல இருந்து வருமானம் வருது? இந்த கடலை எல்லாம் ஒரு 10 விவசாயிகிட்டிருந்து கடலையை வாங்கிட்டு போய் ஒரு சின்ன ஃபேக்டரி போட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் வாங்கிட்டு வந்து பாவு காய்ச்சி இந்த கடலையை வந்து இது பண்ணி கடலை முட்டாயா மாத்தி விற்கிறாங்கல்ல, அவங்க லாபம் பார்க்கறாங்க,
2: மதிப்பு கூட்டல் பண்றாங்க,
1: மதிப்பு கூட்டுறாங்க. அவர் விவசாயத்தில் இறங்கல, ஆனா ஒரு பொருளை வாங்கி மதிப்பு கூட்டுறாங்க. இது ஏன் விவசாயி பண்ணக்கூடாது? அவங்க பிள்ளை ஏன் இதுல ஈடுபடக்கூடாது?
2: இப்போ ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறாரு, அதுக்கே அவருடைய முயற்சியும் அவருடைய எஃபர்ட்டும் அவருடைய பொருளாதாரமும் சரியா போயிருது. இன்னும் மதிப்பு கூட்டுறதுக்கான வழிவகைகள் எப்படி?
1: ஏன் உங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் திருப்பூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஏன் போய் சென்னையில போய் கார் ஓட்டிட்டு இருக்காரு? கிராமத்துல சம்பாதிக்க முடியலன்னு தானே அது பண்றாரு. ஆனா நீங்கள் ஒவ்வொரு நகரப்புறங்கள்லையும் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிராமத்தில் தானே வந்து நிற்கிது, மூலப்பொருள் வந்து கிராமத்திலேருந்து தான் போகுது. அப்போது உங்கள் பிள்ளை வந்து ஒரு இடத்துல போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய பொருளை வாங்கிட்டு அவங்க பொருளாதாரத்தில் வெற்றி அடைகிறாங்க தானே. நான் அது தப்பு ரைட்டு சொல்லலை, அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் எடுத்துக்க கூடாது?
2: நம்மளே செஞ்சால் என்ன?
1: விவசாயி வந்து அவருடைய பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் மட்டும்தான் வந்து விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்குமே இருக்கும், சென்னையில் வந்து டிராஃபிக்கில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்து போகுது, எல்லோ போர்டு காரு, இது டாக்ஸி ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த டாக்ஸியில் பின்னாடி வந்து என்ன எழுதியிருக்குன்னா, கிராமத்தில் தோட்டத்தில் ஏரோட்ட வேண்டிய நான் இந்த நகரத்தில் கார் ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி மகன் அப்படின்னு பின்னாடி போட்டு போயிட்டு
2: ஒரு வாசகம் இருக்கு,
1: வாசகம் இருக்கு. அப்போ அந்த டிரைவர் இருக்காங்க உட்கார்ந்து, டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய அந்த மனநிலைய வந்து எவ்வளவு அழகா பிரதிபலிக்குது. எவ்வளவு நான் சம்பாதிக்க போறாங்க? ஒரு 20-25 ஆயிரம் சம்பாதிப்பாங்களா டே நைட் ஓட்டினா? மாசத்துக்கு
2: பகல் இரவு பார்க்காம ஓட்டணும்,
1: ஓட்டினா தான் 20-25 ஆயிரம் சம்பாதிப்பாங்க. அந்த 25 ஆயிரமும் வீட்டுக்கு வருமானம் கிடையாது. அவர் அங்க ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாரு, ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கி இருப்பாரு, பேச்சுலரா இருப்பாரு. இங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிற அந்த அன்பும் அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறையும் அங்க மெஸ்ல சாப்பிடறதுல கிடைக்குமா? அந்த விவசாயிக்கு, அந்த இளைஞனுக்கு கிடைக்குமா? அப்போ நம்மளோட ஊர்ல நம்ம அப்பா அம்மா

0: அப்பா கூட நம்ம சொந்தங்கள் கூட அங்காளி பங்காளி கூட நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற உருவாகக்கூடிய பொருளை எப்படி மதிப்பு கூட்டி அதை எப்படி வந்து பொருளாதார வாய்ப்பாக மாற்றணும்னு இளைஞர்கள் பார்க்கணும் தானே. அதுக்கு விவசாய பெரியவங்க வந்து அதுக்கு ஊக்கப்படுத்தணும் தானே. இன்னைக்கு இந்த பாரம்பரிய உணவுகளுக்கும் சிறுதானிய உணவுகளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பாட்டிக அம்மாவோட கைப்பக்கத்தில் ஒரு லட்டு, ஒரு மாவு உரண்டை அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம், ஒரு முறுக்கு, இதெல்லாம் பண்ணால் அவ்வளோ வரவேற்பு இருக்குது.
1: அந்த மதர்ஸ் டச்,
0: ஆமாம், அதை வந்து அவங்களுக்கும் அவங்கள பயன்படுத்தி அவங்க நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க தானே ஊருக்கு போனோம்னா. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி அந்த அதை எடுத்து நம்ம வந்து வேல்யூ அடிஷன், நம்மளோட பொருளை வேல்யூ அடிஷன் பண்ணி சந்தைப்படுத்தினா யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஊரில் அந்த சென்னையில் போய் அந்த 20-25,000 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் செலவெல்லாம் போக வீட்டுக்கு நீங்கள் 10 ரூபா 12 ரூபா அனுப்பிச்ச பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கெல்லாம் பெரிய கெட்ட பழக்கமெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 12-13 ரூபா நீங்கள் அனுப்ப முடியும். உங்கள் அதுக்கு மேலே பண்ண முடியாது,
1: பாதி அனுப்பலாம்,
0: அவ்வளோதான் பண்ண முடியும். மிச்சம் அவருக்குன்னு ஒரு செலவு இருக்கும் அங்கே தங்குறதுக்கு பிடிக்கிறது. ரெண்டாவது ஆரோக்கியம், அங்கே சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம ஊரில் இருந்து நம்ம கிராமத்து காத்த வாங்கிட்டு நம்ம அம்மாவோட கையில சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே. சோ அந்த மாதிரி ஜெயிச்சவங்க நகர்ப்புறத்துல வேலையை விட்டுட்டு வந்துட்டு கிராமத்துல இருந்து அவங்க நிலத்துல சொந்த நிலத்துல இருந்து ஜெயிச்சவங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயியா நான் செலவு குறைச்சிருக்கிறேன், விளைச்சல் அதிகப்படுத்தி இருக்கிறேன், இயற்கை விவசாயத்துல தரமான உணவு வந்து கொடுத்துருக்குறேன், அந்த உணவையும் மதிப்பு கூட்டி விவசாயத்திலையும் ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்கிறேன், பொருளாதார ரீதியில வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு காமிச்சிருக்கிறேங்கிற விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில வந்து பேச இருக்கிறாங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது, எப்ப நடக்குது சொல்லுங்களேன்.
0: இப்ப வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து வேலூர்ல விஐடி பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து நடத்துறோம். இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு வந்து பாரம்பரிய விதைகள் மற்றும் காய்கறி திருவிழா அப்படிங்கிற பேர்ல வந்து மக்கள் ஆரோக்கியமா வாழணும்னா நஞ்சில்லாத உணவு தான் அதுக்கு தீர்வா இருக்கும். ஒரு விவசாயி நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிட மக்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டையும் இணைச்சு வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில பண்றோம்.
1: என்னைக்கு நடக்குதுங்க
0: இது வந்து? இந்த June 28 விஐடி பல்கலைக்கழகத்துல காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.
2: இதுவரை நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதிய கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு

0: வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணையும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிலவும் நட்சத்திரங்களும் சூழும் போது இரவும் ஒரு இசையை உருவாக்குகிறது. கவிஞர்களின் பார்வையில் இரவு என்பது முடிவற்ற மௌனம் அல்ல, அது இயற்கையின் இன்னிசை. இன்னிசையை கேட்போமா? இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களுடன் இணையும் நான் ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: நேர்கள் கேட்ட பாடல் பூக்களை பறிக்காதீர்கள். திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். எட்டு மணி 15 நிமிஷத்துல நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மயூரி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: தா தெய் தி தி தெய் தா தெய் தி தி தெய்.

0: பார்த்துட்டு புத்தகத்தை வாங்கலாமா?
1: சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா?
2: நேயர்கள் கேட்ட பாடல் கோயில் காளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்களே, இன்று இரவு 9:15 மைல்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பழம்பெரும் இயக்குனர் வி ஆர் பந்தலு அவர்கள்.

8:26 நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: நேர்கள் கேட்ட பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திற்காக ஆஷா போஸ்லே இளையராஜா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கையமரன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

நேயர்கள் கேட்ட பாடல் புதுநெல்லு புதுநாத்து. திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோ பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில மற்ற மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேர்கள் கேட்ட பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:55. ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் இறுதி பாடல் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் வாலி. இந்த பாட்டுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நான் ஆர்ஜே காவ்யா.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. யார் அந்த நட்சத்திரம்? தமிழர்களின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் வீரத்தையும் மிக நேர்த்தியாகவும் கம்பீரமாகவும் வெள்ளித்திரையில் கொண்டு வந்தவர். இவரது வரலாற்று படைப்புகள் இன்றளவும் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்கள். பத்மினி பிக்சர்ஸ் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் பல தரமான படங்களை தயாரித்தவர். இந்திய சினிமாவில், குறிப்பாக தமிழ் மற்றும் கன்னட திரைப்பட உலகில் தனது தனித்துவமான முத்திரையை பதித்தவர். ஒரு சிறந்த இயக்குநராகவும் 50-க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் இவர் திகழ்ந்தார். இவர் இயக்கிய பிரம்மாண்ட திரைப்படங்கள் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. ஆம் நேயர்களே, இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம் பழம்பெரும் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் B.R. பந்த்லு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 10வது வருடம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி பிறந்த இவர் தனது நடிப்பு மற்றும் இயக்கத்திறமையால் தென்னிந்திய சினிமாவின் ஜாம்பவான்களில் ஒருவராக மாறினார். இவர் பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். இதோ இவரின் இயக்கத்தில் வெளிவந்த வெற்றி திரைப்படமான பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்த்லு.
2: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
3: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
2: விடுறா தற்கொலை.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்துலு.

தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் 57 படங்களை தயாரித்தும் இயக்கியும் உள்ளார். பத்மினி பிக்சர்ஸ் என்ற இவரது பிரபலமான பேனரின் கீழ் இந்த படங்கள் உருவாக்கப்பட்டன. இந்திய திரையுலகின் முன்னணி பிரபலங்களின் இவரும் ஒருவர். இவரது பல படங்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விருதுகளை குவித்துள்ளன. இவரது இயக்கத்தில் உருவான வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன் ஆகியவை காலத்தால் மறக்க முடியாதவை. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு ஆஃப்ரோ ஆசிய திரைப்பட விழாவில் விருது கிடைத்துள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் டெக்னி கலர் படமாகும். கன்னடத்தின் முதல் வண்ணப்படமான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு படத்தையும் இவரே தயாரித்து இயக்கினார். NTR, நாகேஸ்வர ராவ், MGR, சிவாஜி கணேசன் ஆகிய தென்னகத்து சூப்பர் ஸ்டார்களுடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தவர். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் BR பந்தலு. இதோ சபாஷ்மீனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்தலு. சிவாஜியும் இவரும் இணைந்து கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், சபாஷ் மீனா, பலே பாண்டியா, முதல் தேதி, தங்கமலை ரகசியம் ஆகிய படங்கள் பெரும் வெற்றி படங்களாகும். கன்னடத்தில் இவர் இயக்கிய ஸ்கூல் மாஸ்டர் படத்திலும் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார். அதேபோல் எம்ஜிஆருடன் இணைந்து ஆயிரத்தில் ஒருவன், ரகசிய போலீஸ் 115, தேடி வந்த மாப்பிள்ளை, மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆகிய படங்களை கொடுத்தவர். ஜெயலலிதாவை முதன் முதலில் வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தியவர். கன்னடத்தில் இவர் இயக்கிய சின்னாட கொம்பே என்ற படம் மூலம் நடிகையானவர்தான் ஜெயலலிதா. பின்னர் ஆயிரத்தில் ஒருவன் மூலம் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ஜோடி சேர்ந்து நடித்தார்கள். தென்னகத்து சுதந்திர போராட்ட வரலாற்றை திரையில் அழகாக பதிவு செய்த இயக்குனர். குறிப்பாக தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை மிகவும் துல்லியமாக சூப்பராக சித்தரித்திருப்பார் பி ஆர் பந்தலு. தமிழராக இல்லாத இவர் தமிழ் சுதந்திர போராட்ட வரலாற்றை மிகவும் சரியாகவும் சிறப்பாகவும் வெளிப்படுத்தியுள்ளார் என்பது வியப்புக்குரியது. இதோ கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் பி ஆர் பந்தலு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்தலு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் எம். கிருஷ்ணனுடன், மோகனசுந்தரம் படத்தில் எஸ். வரலட்சுமியுடன், டாக்டர் சாவித்ரி படத்தில் எம்என் ராஜம் எம்என் நம்பியாருடன், ஆசை மகன் படத்தில் பங்கஜவல்லி சத்யன் மீனாட்சியுடன், மருமகள் படத்தில் எஸ் வி சகஸ்ரநாமத்துடன், நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்படத்தில் ஓஏகே தேவர் ஏவிஎம் ராஜம்மா எம் வி ராஜம்மா ஆகியோருடன் என தமிழ் திரைப்படங்களில் மிகவும் சிறப்பாக நடித்திருப்பார் B.R. பந்தலு. இவர் இயக்கிய கப்பல் ஓட்டிய தமிழன் படத்தை பார்த்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நெகிழ்ந்து போய் இந்த படத்துக்கு நிரந்தர வரிவிலக்கு அளிக்க உத்தரவிட்டாராம். சரித்திர காவியமான வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் துவக்க உரை நிகழ்த்தியிருப்பார் இவர். அதாவது படம் துவங்கும் முன் படத்தின் பெயர், இயக்கம் மற்றும் தயாரிப்பு B.R. பந்தலு அப்படின்னு போட்ட உடனே இவர் அந்த திரையில வந்து அந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த துவக்க உரை முடிஞ்சோடனே அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதோ அந்த துவக்க உரையை கேட்கலாமா?
1: வணக்கம். தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கம் விட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை படமாக்கி சுதந்திரம் பெற பாடுபட்ட அத்தனை தியாகரத்தினங்களுக்கும் இதை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே வெள்ளைக்கார கூட்டத்தார் கிழக்கிந்திய கும்பனி என்ற பெயரோடு சென்னப்பட்டினத்திற்கு வந்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். பண்டங்களின் பாதுகாப்புக்கென சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பல பாளையங்களுக்கு தலைமை அரசராக இருந்த ஆர்காட் நவாபிற்கு கும்பனியார் அளவுக்கு அதிகமாக கடன்

கொடுத்தார்கள். கடனை திருப்பி தர முடியாத நவாப் 1792 பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கும்பனியாருக்கே உரிமையாக்கிவிட்டார். அன்றுதான் நம் நாட்டில் ஆங்கில ஆட்சி தொடங்கியது. இதை தடுக்க துணிந்தவரில் முதன்மையானவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீர நெஞ்சம் படைத்த அப்பெருமன்னன் சிறந்த பக்திமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உச்சிக்கால பூஜை நடப்பதை அறிவிக்க திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குச்சி வரை உள்ள 40 கல் தூரத்திற்கு பல மணிமண்டபங்கள் அமைத்திருந்தார். ஒரு நாள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் பி ஆர் பந்தலு. குழந்தைகள் கண்ட குடியரசு, இவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் பில்லாலு தட்சிணா சல்லானி ராஜ்யம் என்ற பெயரில் தெலுங்கிலும் வெளியானது. இரண்டு மொழிக்கும் தனித்தனி நடிகர்கள் நடித்தனர். இந்த படத்தில் இவர், எம் வி ராஜம்மா, பாலகிருஷ்ணா இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. கன்னடத்தில் மக்கள் ராஜ்யம் என்ற பெயரில் இந்த திரைப்படம் உருவானது. கன்னட பதிப்பில் நரசிம்மராஜு மற்றும் பாலகிருஷ்ணா முக்கிய வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. குழந்தைகளுக்கான படம் என்பதால் கலரில் இந்த படம் தயாரிக்கப்பட்டது. தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்பில் சிவாஜி கௌரவ தோற்றத்தில் நடித்திருந்தார். குழந்தைகளுக்கு உதவும் விஞ்ஞானி கேரக்டரில் நடித்தார். இதற்காக மும்பையிலிருந்து மேக்கப் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அவரை விஞ்ஞானியாக மாற்றினார்கள். சிவாஜி கௌரவ தோற்றத்தில் நடித்த ஒரு சில படங்களில் இதுவும் ஒன்று. இதோ குழந்தைகள் கண்ட குடியரசு திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்துலு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்துலு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவம் பேசிய திரைப்படங்களும் உண்டு. அதில் சிவாஜி நடித்த கர்ணன் திரைப்படமும் ஒன்று. அடிமை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற நிலையை அகற்றும் திரைப்படங்கள் தந்த இயக்குநரில் ஒருவர் B.R. பந்துலு. நாடு விடுதலை அடைந்த பின்பு சாதியற்ற நிலையை ஏற்படுத்த சமத்துவ கருத்துக்கள் உள்ளடங்கிய உரையாளர்களுடன் சில படங்கள் வெளியாகி வெற்றியும் பெற்றன. அப்படி ஒரு திரைப்படம்தான் கர்ணன். குலத்தால் தாழ்ந்தவன் என்பதால் துரியோதனின் கூட்டத்தில் இருந்தாலும் வில்லன் என கருதப்பட்ட கர்ணன் தனது தயால குணத்தாலும் நட்பை பேணியதாலும் நல்லவனாக அறியப்பட்டான். பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை புறந்தள்ளுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தே கர்ணன் திரைப்படம் நமக்கு தந்த பாடம். இவரின் படங்கள் கர்ணன் மகாபாரதத்தின் ஒரு பகுதியான கர்ணனின் தியாக வாழ்க்கையை அழுத்தமாக பதிவு செய்த ஒரு காவிய படைப்பு. தங்கமலை ரகசியம், திகில் மற்றும் சாகச கலவையாக அமைந்த ஒரு வெற்றி படம். சபாஷ் மீனா காமெடி மற்றும் காதல் நிறைந்த ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். பலே பாண்டியா MGRை வைத்து இயக்கிய ஒரு சாகச திரைப்படம். ஆயிரத்தில் ஒருவன் MGRின் திரை வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமைந்த சரித்திர சாகச படம். ரகசிய போலீஸ், 115, அதிரடி மற்றும் மர்மம் நிறைந்த ஒரு ஸ்பை த்ரில்லர். தேடி வந்த மாப்பிள்ளை ஒரு குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படம். கன்னட திரைப்படமான கிட்டூர் சென்னம்மா, வீரமங்கை கிட்டூர் ராணி சென்னம்மாவின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு சரித்திர படம். கிருஷ்ணதேவராயா விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் பெருமகளை சித்தரிக்கும் ஒரு வரலாற்று படமாகும். ஸ்கூல் மாஸ்டர் சமூக கருத்துள்ள ஒரு திரைப்படம். இப்படி இவரின் படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் தான். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்துலு. இதோ கர்ணன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் பி ஆர் பந்தலு. விடுதலை பெறுவதற்கு வீரம் மட்டும் போதாது, விவேகமும் தேவை என குறிப்பிட்ட படம் MGR நடித்த ஆயிரத்தில் ஒருவன். சமூகத்தின் அவலங்களை தட்டி கேட்க ஒரு தலைவன் வேண்டும், அவன் வீரம் மட்டுமன்றி விவேகம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் என படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான் ஆயிரத்தில் ஒருவன். அதில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசியிருப்பார் இயக்குனர் பி ஆர் பந்தலுவுக்கு 65ஆம் ஆண்டு முக்கியமான ஆண்டாக அமைந்தது. இதுவரை சிவாஜியுடன் தொடர்ந்து இணைந்து படங்கள் பண்ணி கொண்டிருந்தவர் 65ஆம் ஆண்டில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை முதன் முதலாக MGRஐ வைத்து இயக்கினார். 66ஆம் ஆண்டு MGRஐ வைத்து நாடோடி இயக்கினார். 68ஆம் ஆண்டு ரகசிய போலீஸ் 115 இயக்கினார். 70ஆம் ஆண்டு தேடி வந்த மாப்பிள்ளை படத்தை இயக்கினார். MGRின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தின் போது பந்துலு காலமானார். படத்தின் டைட்டிலில் பந்துலுவுக்கு அஞ்சலி என்று போடப்பட்டது. MGRுடன் பந்துலு இணைந்து தொடர்ந்து பணியாற்றியதற்கு அச்சாரம் போட்டது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம்தான். இந்த படம்தான் மெல்லிசை மன்னர்கள்

இணைந்து பணியாற்றிய கடைசி படம். இதையடுத்து இருவரும் தனித்தனியே இசையமைத்தார்கள். 1965 ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெளியானது ஆயிரத்தில் ஒருவன். இன்றைக்கும் புத்தம் புது காப்பியாக ஜொலிக்கிறது ஆயிரத்தில் ஒருவன். இதோ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள், இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி.ஆர். பந்துலு.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திரம் மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் B.R. பந்தலு. கன்னடம் தமிழ் இரண்டும் நன்றாக தெரியும் என்பதால் ஒரே கதையை தமிழ் கன்னடத்தில் இயக்கி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பது இவரின் வழக்கம். 1966 கன்னடத்தில் இவர் தயாரித்து இயக்கி நடித்த திரைப்படம் பம்பர் ஹிட்டானது. அதனை உடனே தமிழில் ரீமேக் செய்தார். கன்னடத்தில் நடித்த இவர் M.V. ராஜம்மா, பாரதி ஆகியோர் நடித்த வேடத்தை தமிழிலும் இவர்களே நடித்தனர். கன்னட நடிகர்களுக்கு பதில் தமிழில் M.V. ராஜன், நாகேஷ் போன்றோர் நடித்தனர். நம்ம வீட்டு லக்ஷ்மி என்ற அந்த படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றது. தமிழில் மட்டுமல்ல கன்னடத்திலும் B.R. பந்தலுவின் பங்களிப்பு மகத்தானது. இவர் இயக்கிய கன்னட படங்கள் இன்றைக்கும் போற்றப்படுகின்றன. B.R. பந்தலு தனது திரைப்படங்கள் மூலம் வெறும் பொழுதுபோக்கை மட்டும் வழங்காமல் சரித்திர சம்பவங்களையும் சமூக கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். இவரது படங்கள் காலத்தால் அழியாத கலை படைப்புகளாக இன்றும் போற்றப்படுகின்றனர். இன்றும் என்றும் தமிழ் திரையுலகில் நட்சத்திரமாக ஜொலிப்பார் B.R. பந்தலு. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் B.R. பந்தலு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்து சூப்பரா உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில 1980 to 1992 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள் இல்லாம, நீ அதாவது ஊட்டி, குன்னூர் இவங்கெல்லாம் இல்லாம, எங்கெல்லாம் வந்து நமக்கு எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து கேட்க முடியாது, நம்ம நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற நேயர்களெல்லாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: மஞ்சள் நிலா படத்துலேருந்து இளம் இளமனதில் எழு கனவுன்னு ஒரு பாட்டு.
1: இது அந்த பாடல்.
2: நன்றி.

0: ஸ்தோத்ரி இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 8 நிமிஷம் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ, என் அன்பு சகோதரிக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து ஷைஃபுதீன்.
1: ஷைஃபுதீன், என்ன பாடல் வேணுங்க?
2: எனக்கு வந்து போட்டு தண்டனை என்ற தமிழ் படத்துல எஸ்பிபி சாரும் எஸ் ஜானகி அம்மா பாடி அதி மனோகரமாக்கன பாட்டு. அதோ வானிலே,
1: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். மெலடி மெட்டுக்கள்,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் அள்ளிநகரம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: தர்மபுர படத்துல இருந்து சந்தைக்கு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 மெலடி மெட்டுக்கல்ல பிடித்த பாடல்களை நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரங்க.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளவண்ணா சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: குங்குமச்சி படத்துல இருந்து நிலவுத்துவம் உண்ட நேரம் பாட்டு மேடம்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: ஆமா, எனக்கு தனிக்கட்டு ராஜா படத்துல இருந்துமா
0: இதோ அந்த பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து கால் பண்ணலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள்ல இருந்து இல்லாம வேற மாவட்டங்கள்ல இருந்தும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள், பக்கத்துல ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எதுவும் இல்லாம நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நிகழ்ச்சிகளை கேட்கறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பாடல்களை கேட்கலாம். அடுத்த காலர், வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
3: இனி ஏரோ வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: மேடம் நான் மனவாசி இருந்து மாதேஷ் பேசுறேன் மேடம்.
2: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
3: மேடம் எனக்கு நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து மாலை கருக்களில் அந்த பாடல் வேணும்.

0: எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயருடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம் மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் கரடாடி தாகாலிருந்து என்ன
0: பாடல் வேணுங்க?
1: வீரே உனக்காக படத்திலிருந்து பன்னீரில் நனைந்த பூக்கள் மேல சிரிக்க.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம் மெலடி மெட்டுக்கள். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்துல செஞ்சு.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கோகுலம் படத்திலிருந்து செவ்வந்தி கோவிலுக்கு அதில் உன்முகம் பார்த்திருந்தேன்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன் பேசுறேங்கம்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இதய கோயில் பார்த்து ஒரு நல்ல பாட்டை கொடுங்கம்மா.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை இணைந்து ஜாலியா கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ண நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் பௌசியா. ஸ்டே டியூன்ட், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் SP பாலசுப்ரமணியம், சுனந்தா குழுவினர், எஸ் அன்வரலி பாதுஷா, எஸ் சரளா, பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, TM சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூரின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7:55 வ

வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பமாக. 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:50 வசந்த இல்லத்தின் தொடர்ச்சி கேட்கலாம். 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 டீ டைம் நேயர் விருப்பமாக. மாலை 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணியமர்த்தல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. திருமலை தென்குமரி, மனைவி ஒரு மாணிக்கம், திருமால் பெருமை, கந்தன் கருணை, தாயே நீயே துணை, திருமலை தெய்வம் ஆகிய திருப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மன்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீமுகா அவர்கள். 8:05 இதமிருதம். 9:15 மயிலிறகில் திரைப்பட விமர்சனம். படம் வரப்பிரசாதம், நடிப்பு ரவிச்சந்திரன் ஜெயசித்ரா, இயக்கம் கே நாராயணன். 10:00 மெலடி மெட்டுக்கள். நேர் விருப்பமாக நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 10:55 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். சென்னை மெட்சென்றிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

நேரம் 11:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாட தோன்றுமோ என்னவோ.

ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுமணியம் ஷோபனா பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் அரவிந்தன்.

அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. தேவாவின் இசையமைப்பில் ரெட்டை ஜடை வயசு படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

இனிமையான தருணங்களை இனிமையான இசையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இந்த இரவு வேளையிலும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரட்சகன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேரம் 11:30, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதல் தேசம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி எஸ்பி பாசுனியும் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி சிவாசி இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது லவ் டுடே படத்திலிருந்து இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூலில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போமா? திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் மனசமயம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பீட்டர் சார், அவர்களுக்கு வணக்கம். மென்மையான அழகான பாடல்களின் பவனி என சொல்லியிருக்கின்றார், நன்றி. அடுத்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி என சொல்லியிருக்கின்றார். பிரகாஷ் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல காட்டுப்பாக்கம் அந்தோன்ராஜா என்ற அன்பு நேயரும் இசையால் இணைய மனசம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயரும் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் என சொல்லியும் இருக்கின்றார். அடுத்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர், வான்வழி வந்த சப்தம், செவி வழி புகுந்த நிசப்தம், தேனொலியாக தந்த சொற்பதம், பண்பலை பாடல்கள் அற்புதம், முதன் முதலில் மனதில் உறைந்த அமிர்தம், இன்று மனசு மயங்கும் நேரம் மறையாமல் நிற்கும் மோரம் என சொல்லியிருக்கின்றார். நன்றி நண்பரே. அவரை தொடர்ந்து ஏமலது அவர்களும் ஏஆரின் புகைப்படத்தை பரிசாகி கொடுத்திருக்கிறார், நன்றி. சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். அம்பத்தூரின் முத்துலட்சுமி அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம், மனசம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏழுக்கிணறு அபுதாயிர் என்ற அன்பு நேயரும் பூங்கொத்தை பரிசாகி கொடுத்திருக்கின்றார். அம்பத்தூரின் முத்துலட்சுமி என்ற அன்பினை தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்கள் இனிமையான பாடல்கள் என சொல்லி கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் மனசம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். உடன் ஸ்ரீதேவி என்ற அன்பு நேயரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கனகரத்தினம் கன்னியாம்பூண்டியிலிருந்து அன்புக்குரிய அறிவிப்பாளர் பீட்டர் சகோவிற்கு இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடலும் முதல்வரை பதிவிட்டு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். சரிநேயர்கள், நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆசை படத்திலிருந்து உங்களுக்காக. தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர், கேட்கலாமா?

0: நிகழ்ச்சி நிறைவாக மின்சார கனவு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றிய ரகுவன் இசையமைப்பில் கேட்கலாமா? நிறைவான பாடல் மனசமயம் நிகழ்ச்சியில்.
1: மனசு மயங்கும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன, கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

கட்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன்.

0: புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தி வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெறிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெறிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்.
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
1: கலந்தவர் பிரிந்திட

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ಲೂನ.

ನೋನ ಪೋನ.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.